சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல்

0: 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றிக்கான வழி இருப்பது உண்மைதான். அந்த வழியை தேடுறது தான் நம்மளுடைய திறமை. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை சத்யா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பல நேரங்களில் நம்ம தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம் இதுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான் அப்படி மாதிரி நினச்சிடுவோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு இலக்கை அடையும் போதும் அதுக்கான பாதையுமே கண்டிப்பாக இருக்கும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளார விட்டு பார்க்குறோம் அப்படின்னா அது உடனே வந்துட்டு மேலே வந்துடாது. அதுக்கான இருள், அழுத்தம், தடைகள் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் அது வந்து வெளியே வரும். அது அங்கேயே நின்று போகிறது கிடையாது, அது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வரதான் நினைக்குது. அதுக்கு தேவை வெளிச்சம், தண்ணீர். இதை விட்டால் போதும் அது பெரிய மரமாகவே ஆகிடும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வழிகள் நிறையா இருக்குது. அந்த வழிகளில் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம மேலே வருவோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதுக்கான பாதையில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தோன்னா காலையில் வந்துட்டு பிரைட்டாக சூரியன் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லை இதே மாதிரி தான் இருக்க போகுதா அப்படிங்கு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்ன? மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகள் எத்தனை அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி

0: இதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்ன தான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாக உங்களுக்காக என்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்னா, பனமரத்துப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டாரத்தில் வேளாண் துறையுடைய அட்மா திட்டத்தில் உளுந்து பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை விழிப்புணர்வு முகாம் நேற்று வந்து நடந்திருக்குது. இதில் வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. சந்தியூர் வேளாண் அறிவியல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயன் அவர்கள் பயிர் வகை, பயிர் சாகுபடியில் பருவம், ரகம், விதை அளவு, விதை நேர்த்தி, மண், நீர் மாதிரி பரிசோதனையுடைய முக்கியத்துவம் பற்றி விளக்கம் அளிச்சிருக்காரு. இதில் அம்மாபாளையம் மற்றும் சந்தியூர் விவசாயிகளுமே பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி வந்து நேற்று நடந்திருக்குது. எங்கே அப்படின்னா பனமரத்துப்பட்டியில் நடந்திருக்குது. இங்கே வந்து அட்மா திட்டத்தின் கீழே, அதாவது ரகம் இப்படி தேர்ந்தெடுக்கணும், விதையுடைய அளவு, விதை நேர்த்தி, மண், அதுக்கப்புறமா நீர் மாதிரியுடைய பரிசோதனை, இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நிறையவே வந்துட்டு விவசாயிகளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், குண்டு பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், வால் கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய்,

சீர்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 22 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், புஷ் அவரை 75 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இன்றைக்கு சந்தைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டிஞ்சருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், கப்பலேது கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க?
3: டேய், நானே பல்லு வலியில படாத பாடு பட்டுட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா என்ன?
2: என்ன மச்சான் கோபமா பேசுற?
3: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா?
2: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
3: என்னடா
2: பல்லுதான்டா காரணம்?
4: ஐயோ ராமா, என்ன

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இன்றைக்கி வந்துட்டு மேட்டூர் அரசு கலைக்கல்லூரியில் கலந்தாய்வு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் அங்கே வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்றைக்கி முதலாம் ஆண்டு இளநிலை பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ், ஆங்கிலம், பொருளியல், வணிகவியல், பிஎஸ்சி, கணிதம், புவி அமைப்பியல், கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளில் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் சேர்க்கை நடக்க இருக்குது அப்படின்னும், இன்னைக்கு நாளைக்கு இரண்டு நாட்களுமே அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் சிறப்பு இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடக்க இருக்குது. வர 8, 10, 15, 18 ஆகிய தேதிகளில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொது கலந்தாய்வு நடக்க இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை அந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களாவது மேட்டூர் அரசு கலைக்கல்லூரியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க கலந்தாய்வுக்காக, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கலந்தாய்வு நடக்க இருக்குது. நீங்கள் எந்த கலந்தாய்வுக்கு வந்துட்டு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கலந்தாய்வுக்கு போய் மறக்காமல் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா கந்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணியிலானது காரணத்தினால மெய்யந்தெரு, சிவதாபுரம், கொத்தாங்காடு, காட்டூர், வண்டிக்காரன் நகர், கந்தம்பட்டி, கோனேரிக்கரை, சண்முக செட்டிக்காடு, ஆண்முக ஆண்டிப்பட்டி, அதுக்கப்புறமா வீடுகத்தாம்பட்டி, திருமலைகிரி, புத்தூர், நெய்க்காரப்பட்டி, பெருமாம்பட்டி, சேலத்தாம்பட்டி, வட்டமுத்தாம்பட்டி, மஜிரா கொல்லப்பட்டி, தளவாய்ப்பட்டி, சர்கார் கொல்லப்பட்டி, சுந்தர் நகர், மல்லமுப்பம்பட்டி, காந்தி நகர், சித்தனூர், கக்கன் காலனி, உடையார் தோட்டம், அரியாக்கவுண்டம்பட்டி, எம்ஜிஆர் நகர், காமநாயக்கன்பட்டி, ராமகவுண்டனூர், போடிநாயக்கன்பட்டி, சோளம்பள்ளம், பழைய சோரமங்கலம் ஜங்ஷன், ரங்கா நகர், உழவர் சந்தை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மறக்காமல் ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, கடந்த 2 நாட்களாகவே ஆலய காணம் அப்படின மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு அப்டேட் வராமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம். எஸ், 2 நாளாக வந்துட்டு தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த 2 நாட்களாக இப்படி தான் விற்பனை ஆகிட்டு அதே மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. எதில் அப்படின்னா, வெள்ளி விலையில இப்போ 5000 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று வெள்ளியோட விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,500 ரூபாய்க்கும் பவனுக்கு 116,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 290 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைஞ்சி 14,480 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. பவனுக்கு 160 ரூபாய் சரிவடைஞ்சி 115,840 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 285 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவடைஞ்சி 2.85 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தங்கத்தோடைய விலை அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெள்ளியோடைய விலை மட்டும் இப்போ குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வராமல் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,310 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,480 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 280,000 ரூபாயாகவும் விற்பனை. அதே நேரத்தில் இப்போ முட்டையோட விலை 5.70 காசுகளாக தான் விற்பனை ஆகிடுச்சுக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த

உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்துருக்கீங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, கேரளாவில் இப்போது பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இதனால் 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையுமே விட்டு விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நேற்று ஸ்டார்ட் ஆகியிருக்கிறத அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வந்துட்டு பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. ஆனால் அரபிக்கடல் பகுதிகளில் ஏற்பட்ட பருவநிலை மாற்றங்களால் இது தாமதமாகியிருக்குது. வழக்கத்தை விட 4 நாட்கள் தாமதமாக கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது. பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கிறதுனால கேரளாவில் 9 வரைக்குமே பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்த வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் 7 சென்டிமீட்டர்லிருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கேரளாவுடைய திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்திலுமே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி மாவட்டங்களில் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்கு பருவமழையுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும், இந்த வார இறுதியில் மழையுடைய தாக்கம் மெல்ல மெல்ல வட கேரள பகுதிகளுக்கு நகர துவங்கும். அதே மாதிரி கோழிக்கோடு, வயக்காடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்கள்லையுமே பருவமழை வலுப்பெற்று பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் மேட்டுரணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.84 அடியாகவும் நீர் இருப்பு 41.79 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2137 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேட்டுரணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகி 2137 கனடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே மாதிரி 1000 கனடியாக தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததான் மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, ஹூப்ளி 2 ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் இப்போ இயக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஹூப்ளி 2 ராமேஸ்வரம் சிறப்பு வார ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:50 புறப்பட்டு தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி வழியா அடுத்த நாள் காலையில 5:20 ராமேஸ்வரத்தை அடையுது. இந்த ரயில் ஜூன் மாதம் 28 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை நைட்டு 8:00 ராமேஸ்வரத்தில் கிளம்பி அடுத்த நாள் நைட்டு 7:40 ஹூப்ளியா அடையுது அப்படின்னும், இந்த ரயில் ஜூன் மாதம் 29 வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது, திருச்சி போகாது அப்படின்னு மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திண்டுக்கல் டு திருச்சி தடத்தில் தாமரைபாடியில் தட பராமரிப்பு பணியில் வந்த காரணத்தினால ஜூன் மாதம் 6 அதாவது நாளைக்கு காலையில் 9:25 புறப்படும் கூடிய நாகர்கோயில் டு கச்சேகுடா சிறப்பு ரயில் திண்டுக்கல் டு கரூர் வரைக்கும் மட்டும்தான் வந்து இயக்கப்படும் அப்படின்னும், மாற்று தடத்தில் இயக்கப்பட இருக்குது, திருச்சி போகாது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, சீலநாயக்கன் பட்டி, இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 கிளம்பி முன்னாடி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, மனித மண்டையூட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை, மனித மண்டையூட்டில் உள்ள எலும்புகள் எத்தனை அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: இப்போ நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம்.
5: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுதை இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போ தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலி இடங்கள் காலியாக இருக்குது, அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. தேசிய அலுமினிய நிறுவனத்தில் இப்போது காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஆப்ரேட்டர் 115, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிட்டர் பிரிவுகளில் 93, மைனிங் பிரிவு 21, போர்மேன்ல 11 உட்பட மொத்தமா 268 இடங்கள் காலியா இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ, பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 40 வயசு கூடியவங்க இந்த தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 10/6/2026 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூட தேவைப்படுது அப்படின்னா mudira.nalcoindia.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இவங்களை பத்தின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்க கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இவங்களுடைய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படுது அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, மணிகண்டன் அவங்க வந்துட்டு ஏற்காடு பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மணிகண்டன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும், அந்த வெற்றிகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராத்திரம் போல் சாங் வந்துகிட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுற்றுச்சூழலும் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நேத்தி ஸ்கூல் ரீஓப்பன் ஆனிச்சு இல்லையா, இத்தனை நாள் ஜாலியாக வீட்டில் ஆட்டம் போட்டுட்டு கோடை விடுமுறை கொண்டாடிட்டு இருந்த பசங்க எல்லாமே வந்துட்டு நேற்று எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் போயிருப்பாங்க. முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஒன்றாவது போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு அழுந்திருப்பாங்க. சிச்சோனாலும் போக மாட்டேன் அப்படிங்கிற நிறைய பேர் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு, அதாவது முதல் நாள் ஸ்கூல் போகக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு உத்தரவிட்டிருக்க, அதாவது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மாணவர்கள் மகிழ்ச்சியாக கற்றுக்கொண்டால் வெற்றிகள் தேடி வரும் அப்படி மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி அவர் அறிக்கை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடப்பு கல்வியாண்டுடைய முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வியுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கக்கூடிய சக்தி, அதே மாதிரி மாணவர்களுடைய உயரிய கனவுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி மாதிரியும், அதுக்கேற்ப கடினமாக உழைக்க வேண்டும், பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அப்படி மாதிரி மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றிகள் நம்மளை தேடி வரும் அப்படி மாதிரி வந்துட்டு அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான அப்படின்னு என்ன அப்படி அப்படின்னா, சூரியனில் வெடிப்பு இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. தான் சூரியனில் இன்றைக்கி காலையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த சூரிய பேரலை வெடிப்பு நாசாவில் வந்து SDO விண்கலம் வந்து துல்லியமாக படம் பிடிச்சிருக்காங்க. இது மிக ஆபத்தான X1.0 கிளாஸ் அப்படிங்கிற இந்த வெடிப்பாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இத்தகைய வெடிப்புகள் பூமியுடைய தகவல் தொடர்பு, மின்சார கிரிட்கள், GPS சிக்னல்களை வந்து பாதிக்கும் அப்படி மாதிரியும் எச்சரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வைரலான விஷயங்கள் சொல்லி கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணி இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, உங்கள் பள்ளியின் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது. உங்கள் பள்ளியின் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்குமே நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏறான நான் இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்படி எடுத்தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு கேடு கேம் ஆகிய கோர்ஸுகள் வந்துட்டு வழங்கப்பட இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், அதாவது தாட்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், அதோடைய அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு கேடு அதுக்கப்புறமா கேம்ப் பயிற்சிகள் வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி

பெற விரும்பக்கூடிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா பொறியியல் படிப்புகளில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும், அதே மாதிரி குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளாறு இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான கால அளவு 90 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பயிற்சி நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை டாக்கோவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னும், இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாகவே ஆரம்ப கால மாத ஊதியமாக சுமார் 25,000 முதல் 40,000 ரூபாய் வரையுமே ஈட்டக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னும், இந்த பயிற்சியில் சேருவதற்கு டாட்கோ இணையதளமான www.tatco.com அப்படிங்கிற இந்த முகவரியில் பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா சின்ராஜ். அவங்க வந்து ஓமலூர் பகுதியிலிருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சின்ராஜ். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும். நாளைக்கு மாதிரி நீங்கள் எல்லா நாளுமே செம சாலியாக செம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோவில் வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்மைச்சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஜாரு முர்லேன் பிஎஸ்பியுடைய காம்போட எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போறோம். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பா என்ன இருக்க போகுது அப்படின்னா, உங்கள் பள்ளியின் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது. உங்கள் பள்ளியின் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
1: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மண்டையோட்டியில் உள்ள எலும்புகள் எத்தனை, மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகள் எத்தனை அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 22. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாத்தாக்காப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பாஸ்கரண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்காப்பட்டியிலேருந்தும், காசு விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ் மாரிமுத்து சுபாஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போவினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே, எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன் திவாகர். நேற்று வந்து நிறையா வீட்டில் கொஞ்சம் அந்த குழந்தைங்களோட சத்தம்லாம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நேற்று வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்கூல் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து 8ஆம் தேதி வர திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றே வந்து பெரும்பாலான பள்ளிகள்லாம் திறந்துட்டாங்க. நிறையா மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட நேற்று வந்து கேட்டிங்களா இந்த மாதிரி எப்படி போணுச்சு, ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்கு போயிருக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்டலாம் கேட்டால் என்னோட கேங்கில் யாருமே இல்லை, எல்லாமே என்னோடய கேங்கில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து கிளாஸ் போயிட்டாங்க, வேறு கிளாஸ் போயிட்டாங்க, இப்போ எனக்கு புதுசாக ஃப்ரெண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு சில சின்ன சின்ன உங்கள் வீட்டு குழந்தைங்கிட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கும் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாமல் அப்படியே கால் பண்ணிங்கன்னா திவாகரையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக வாகை சுடுவானு சொல்ல சூப்பரான ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன சொல்கிறேன் தொடர்ந்து நினைத்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இன்னைக்கு கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம். அதாவது கேள்வியை நீங்கள் கேட்பீங்க, பதிலை நான் சொல்லுவேன். ஆனால் பதில் நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி கேட்கணும்னா நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பகலில் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை நிலா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இரவில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேள்வி நான் சொல்கிற பதிலை வச்சு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம், கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ நம்ம கூட கால் பண்ணி விளையாடுறதுக்காக ஒரு நேரம் வந்துட்டார், அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் என்ன அப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அங்க மலையா நேத்து?
2: லேசா வந்துச்சு.
1: வந்துச்சா?
2: ஆமாம்.
1: சூப்பர்ண்ணா. இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் மூடமாக தான் இருந்தது, ஆனால் மழை வரல. சரிங்கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: நீங்கள் பதில் சொல்லுவீங்க, நான் கேள்வி கேட்கணும்.
1: ஆமாம், விளையாண்டுருவோமா?
2: சரி.
1: இட்லி தோசை.
2: காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
1: ஓகே, சூப்பர் அண்ணா. சோப்பு.
2: குளியலுக்கு என்ன பயன்படுத்துவாங்க?
1: ஓகே, மரம்.
2: நிழல் தரக்கூடியது எது?
1: சூப்பர் அண்ணா, இதுதான் நானும் நினைச்சா அதே மாதிரியே கேட்டீங்க. சூப்பர் சூப்பர், அருமை அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பராக விளையாண்டிங்க மாணிக்கம் அண்ணா. ஓகே மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபா நிகழ்ச்சியில் வாக்கர் என்னுடன் மாணிக்கம் அண்ணா சமையா விளையாண்டார்ல. ஓகே, இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக அருமையான பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு இந்த சூப்பரான ஒரு விளையாட்டை விளையாடுவோம். உங்களுக்காக சாந்தகுமாரோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மகளே. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் கேள்வி பதில். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே பதில் சொல்லிடுவேன், அந்த பதிலுக்கு என்ன கேள்வி கேட்கலாங்கிறத நீங்கள் என்கிட்ட கேட்கணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட பேசிகிட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன். சனிக்கிழமை லீவ் போட்டு போட்டு நிறைய விளையாட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க, நன்றி.
1: இந்த சனிக்கிழமை லீவ் போட்டு பதிவு பண்ணாம சொல்லிருக்கலாம்.
2: நல்லா இருக்கு சாமி.
1: சரி பாட்டி, சரி பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: என்ன கேள்வி கேட்டிருந்தா இந்த பதில் சொல்லியிருப்பேன்.
1: விளையாடுவோமா?
2: அதுக்கு
1: நான் பதில் சொல்லிருப்பேன், காத்து அடிச்சதுன்னு சொல்லிருப்பேன்.
2: நம்ம
1: பூமிக்கு எது தண்ணி குடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை
2: அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வெயில்.
2: வெளிச்சத்தை கொடுக்கறது எது பகல்ல?
1: சூப்பர் பாட்டி. காரு. காரு காரு
2: காரு. எதுல ஊருக்கு போவீங்க?
1: சூப்பர் சூப்பர் பாட்டி. அடுத்து பள்ளி, பள்ளிக்கூடம்.
2: என்ன படிச்சுட்டு இருக்கிற, எந்த ஸ்கூல்ல படிக்கிற
1: அப்படின்னு கேட்டா கூட ஸ்கூல் பேர் தான் சொல்லுவாங்க.
2: ஆமா, பள்ளி எங்க, பள்ளிக்கூடம் எங்க இருக்குது? இல்ல,
1: மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு எங்க போவாங்க?
2: மாணவர்கள் படிக்க எங்க போவாங்க?
1: சூப்பர் பாட்டி, அருமையா, நீங்க நன்றி பாட்டி.
2: இன்னைக்கு இந்த ரோஜா பூ போட்ட கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன், நம்பை சுற்றில. அப்புறம் அந்த ரத்த தானங்கிற பாட்டு நல்லா இருக்கேன்.
1: சரி பாட்டி, சரி பாட்டி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் எப்ப உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், கப்பலேது கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க?
2: டேய், நானே பல்லு வழியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறிய.
1: என்ன மச்சான் கோபமா பேசுற?
2: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா.
1: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம் தெரியுமா?
2: என்னடா
1: பல்லுதான்டா காரணம்.
3: ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசர பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற?
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சியில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் கேள்வி பதில். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு பதில் சொல்வேன், அந்த பதிலுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட தெளிவாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787710178 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: விளையாடுறோம்
3: தெரியுமா?
4: ஆமா, நீங்க நிறைய ஒரு வேர்டு சொல்லுவீங்க, அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி நான் கேள்விகளா கேட்டுட்டு இருக்கணும்.
3: ஆமாங்க, விளையாடுவோமா?
4: கேளுங்க.
3: இளநீர்.
4: ஓகே. சென்னை மரத்துல இருந்து என்ன கிடைக்கும்?
3: மேகம்.
4: வானத்துக்கு வானத்துக்கு வானத்துக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன?
3: ஓகே, கடற்கரை.
4: உலகத்துல எது அதிகமாக இருக்கு?
3: ஓகே, தென்னை மரம்.
4: மிக நீண்ட மரம் இது.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இல்ல, ரொம்ப நன்றி அண்ணா.
4: மிக்க மகிழ்ச்சி. இந்த உங்களுக்கும் சூப்பரா அமைத்தோம். அப்புறமா சூரியன், இத பத்தி ஒரு கேள்வி சொல்லுங்க.
3: சூரியன் திவாகரோட ஃப்ரெண்டு. நீங்க திவாகரோட ஃப்ரெண்டு யாரு?
4: இயற்கையில திவாகர் ஃப்ரெண்டு யாரு?
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, எதிர்பார்த்த கேள்வி எதிர்பார்த்த பதில். காட்பாடியில இருந்த சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு அற்புதமா விளையாண்டிக்க. மைண்டியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
5: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுபா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன விளையாண்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு. பொதுவாக வந்து நான் கேள்வி கேட்டு நீங்கள் தான் என்கிட்ட பதில் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கி வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கேன், நான் பதில் சொல்லுவேனா சரிங்களா, அந்த பதிலுக்கு என்ன கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கேட்பீங்களா. இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஒரு அற்புதமான விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக திருப்பூர்லேருந்து ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். கால சூழ்நிலை எப்படி இருக்கேன்?
1: இங்கே நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்குதுண்ணா. நிழல் நிழல்
2: சொல்லுங்க.
1: மனுஷனுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எது?
2: எல்லோருக்கும் கிடைக்காத மதி, எல்லோருக்கும் கிடைக்காத மதி, நிம்மதி.
1: இது வந்து விடுகதை மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர் கஸ்தூரி, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றியான இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சில உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நிறைய படத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருப்பீங்க, என்னென்னா கேள்வி கேட்குறது ஈஸி, அதுக்கு பதில் சொல்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்களே. அதனால தான் நான் பதில் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்க சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சோனா 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் பார்க்குறவங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலுக்கேற்ற கேள்வியாக நீங்கள் என்கிட்ட கேட்கணும், கேள்வியே கேட்கணும். நான் பதில் சொன்னதுக்கப்புறம் அது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எதுதான் என்ன பண்ணுது அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை, சூப்பரான விளையாட்டை விளையாடுறதுக்காக அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரன், எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? விளையாண்டு தெரியுமா? ஆமாங்க, விளையாண்டுருவோமா? கைபேசி. அதுலயே கேள்வியிலே பதில் வந்துருச்சா? சரி, பேருந்து. சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து மலை.
2: எந்த காலம் பிடிக்கும்?
1: மலை காலம் தானே சொல்லுவாங்க, மலை என்ன சொல்லுவாங்க? சூப்பர் சூப்பர், கரெக்ட் கரெக்ட் அண்ணா. சைக்கிள். அன்பான பாஸ்கர் கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவோட முதல் ஒரு மணி நேரம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியாக கேட்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லக்கூடாது, அதுக்கான கேள்வியாக கேட்கணும். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் எனப்பிள்ளை என்பவர் மேட்டூர் வட்டம் மைமுதல இருந்து கலைச்செல்விங்க அன்பு திவாகர் அவர்களே.
0: யாருங்க, யாருங்க பேசுறது?
1: மேட்டூர் வட்டம் அயோத்தியில இருந்து கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க அன்பு திவாகர் அவர்களே. நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
0: எல்லாரும் அருமையா இருக்கும் கலைச்செல்வி அக்கா.
1: சூப்பர், மகிழ்ச்சி.
0: சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
1: அடுத்து
0: கல்லூரி.
1: புரியல.
0: கல்லூரி, காலேஜ், கல்லூரி.
1: நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கல்லூரியில போயிட்டு நீங்க என்ன குரூப் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: அப்படி கேட்டா நான் சயின்ஸ் குரூப் எடுக்கணும், இல்லனா ஈசி எடுக்கணும், மெக்கானிக்கல் எடுக்கணும் நான் சொல்லிடுவேன்.
1: ஆ சரி, விடுங்க. இல்லனா நீங்க பிளஸ் டூ முடிச்சிட்டு என்ன மேற்கொண்டு கல்லூரி சென்று படிக்கிறீங்களா?
0: ஆமா, படிக்கிறேன் தானே பதில் சொல்லுவேன். கல்லூரினா பதில் சொல்லுவேன்.
1: ஆமா, நான் கல்லூரிக்கு போய் படிப்பேன் தானே சொல்லுவீங்க. கல்லூரி வருதுல்ல அதுல.
0: சரி சரி அக்கா. சரி, அடுத்து கேட்டவா கடைசி வண்டி, பைக்.
1: வண்டி. உங்க வீட்ல இருசக்கர வாகனம் இருக்கா?
0: இருக்கு.
1: அதுதான்
0: இருக்குன்னு வருது வண்டினா பதில் வருது.
1: அப்படியா? உங்க வீட்ல என்ன வாகனம் வச்சிருக்கீங்க?
0: ஆ சூப்பர், இது நல்ல கேள்வி.
1: பெட்ரோல்
0: அதிகமா இருக்கிறதுனால நான் அதை வெளியே எடுக்கிறது இல்ல.
1: அப்படியா?
0: நகைச்சுவையா பேசிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மீம் ஒன்று படித்தேன். என்னன்னா, முடி வெட்ட வந்திருக்கேனா அப்படின்னு சொன்னால், வாங்க தம்பி முடி வெட்டிக்கோங்க, எவ்வளோ நான் முடி வெட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டால் 350 ரூபான்னு சொல்லுவேன். அண்ணா, என்ன நான் 350 ரூபா சொல்கிறீங்க? போன வாரம் 100 ரூபா தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா முடி வெட்டுறதுக்கு கூட பெட்ரோல் விலை வச்சு தான் நீங்கள் வந்து விலையேற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விலைவாசி ஏறுது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வச்சு கலாய்க்கிறாங்க நம்ம பசங்க. இதை தொடர்ந்து இன்றைக்கி வாகேஷ்வரெலாம் நம்ம வந்து கேள்வி பதில் விளையாட்டு தான் இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளாட்லாம். இப்போ உங்களுக்காக பைக்கில் போகலாம்வா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. பைக்கில் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் போய் வேறு வேலையை முடிச்சுட்டு திரும்ப மீண்டும் நிகழ்ச்சியில் நினச்சி விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இதுவாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா V+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் V+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் கேள்வி பதில். உங்கள்கிட்ட நான் ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறிகோடி யம்ராஜேஸ்வரி பேசுறேங்க. தேவகாந்தி அனைவரும் எப்படி இருக்கீங்க?
5: எல்லாருமே சூப்பரா இருக்கோம் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்க ரொம்ப நலமா இருக்கோம். இன்னைக்கான விளையாட்டு கேள்வி பதிலா?
5: ஆமா ஆமா அக்கா, கேள்வி பதில்.
8: சரி கேளுங்க.
5: விளாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான பதில் வந்து பால். பால்
8: பால் பால் டீ காபி.
5: கேள்வியே கேட்கணும் நீங்க. தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு மீண்டும் விளையாடுவோம்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3330.

0: Kriti Viren.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கேள்வி பதில். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலுக்கேற்ற கேள்வியாக நீங்கள் என்கிட்ட கேட்கணும். உதாரணத்துக்கு மலை அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு என்ன தண்ணி, எது வந்து தண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது கேட்பேன். நான் ஒரு பதில் சொல்லுவேன், அந்த பதிலுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேள்வியாக கேட்கணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டு. இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் திவாகர்.
3: வணக்கம் வணக்கம் ராஜேஷ்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் அண்ணா, நானும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேண்ணா. உதாரணத்துக்கு இப்ப நான் பேருந்து அப்படின்னு சொல்றேன், மனிதர்களை ஏற்றிக்கொள்ள போக்குவரத்துக்கு எது பயன்படும், போயிட்டு வரத்துக்கு எது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை என்கிட்ட கேள்வி கேட்கணும். அதான் அது. பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றனா, மாணவ மாணவிகள் எங்க படிப்பாங்க, அந்த மாதிரி. சரி, விளையாடுவோமா?
4: விளையாடலாம்.
3: ஓகே, உங்களுக்கான பதில், முதல் பதில் தண்ணீர்.
4: தண்ணீர். தாகம் எடுத்தால் நாம் எதை ஏற்றுவோம்?
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து ஃபோன், மொபைல் ஃபோன்.
4: பேசுவதற்கு பயன்படுவது.
3: சூப்பர் அண்ணா. ஃபேனு.
4: ஃபேனுங்களா? அதாவது நம்ம அது எப்படி சொல்றது,

0: இருங்க இருங்க, டக்குன்னு வாயிலேக்கு வரவே மாட்டேங்குது.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த கேள்வி பதில் விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லுவோம், அந்த பதிலுக்கேற்ற கேள்வியாக நீங்கள் என்கிட்ட கேட்கணும். இதை தாண்டி நீங்கள் சோனா எஃப்எம்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? இந்த சோனா எஃப்எம்மை நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்து, நீங்கள் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து சோனா எஃப்எம் 107.8 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும். நம்ம சோனா எஃப்எம் லோகோ போட்டு அது மூலியமாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். இதனால் நீங்கள் வந்து ரேடியோவில் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும் ஃபீல் பண்ண வேணா. இப்படி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் கேட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஃபோன் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறீங்க கூட விளையாடலாம். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. மக்களே, தொடர்ந்து இணைந்திரங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது பார்க்குற என்னுடன்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி பதில். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை வாங்குறதை விட உங்கள்கிட்ட நான் ஒரு பதில் சொல்லிவிட்டு அதுக்கான கேள்வி கேட்பேன். அதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா. நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக விளையாண்டிங்க. கால் பண்ணி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயும் போல் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்குறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்கு சூப்பரான பாட்டில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஆரங்கண்ணி சோழன் சூடிய ஆத்திமலர் சங்க இலக்கியத்திலிருந்து ஆன்மீகம் வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்திமலர் மாலைய அணிஞ்ச சோழ மன்னன ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னும் சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத இடித்தாங்கி மரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆத்தி மரங்கள் நிறைஞ்ச பகுதி தான் இன்னைக்கு ஆற்காடு அப்படின்னு சொல்லப்படுது. பழமை வாய்ந்த சோழர்களோட தலைநகரமாகவும் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவாரூர் ஆதி காலத்துல ஆத்தி மரங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காட்டு ஆத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திக்கும் மருத்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கல்லீரல் வீக்கம் நோயை நம்மால உடனடியா உணர முடியாது. வெட்டை நோய், பித்தம், வாதம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய

0: மூலிகையா இது இருக்கு. ஆத்திக்கு இலக்கியங்கள்லயும் இதுக்கு தனி இடம் இருக்குங்க. ஆத்தி அப்படின்றது ஒரு சின்ன அடர்த்தியான மரம், சற்று கோணல் மானலா வந்து வளரக்கூடியது. இதனுடைய கிளைகள் தொங்கும் அமைப்புல இருக்கும். இது கடல் மட்டத்தில இருந்து 1650 மீட்டர் வரை உயரமான இடங்கள்ல இந்தியா, இலங்கை, சீனா ஆகிய நாடுகள்ல பரவலா இருக்கு. இது ஒரு வித மந்தாரை அப்படின்னு சொல்லலாம். இலைகள் சிற்றிலைகளா கூட்டிலைகளா 1-2 அங்குலம் இருக்கும். பூவோட புறவிதழ்கள் 5 ஒன்றா கூடிய மடல் போல இது இருக்கும். நுனியில 5 பற்கள் இருக்கும். அக இதழ்கள் 5 சற்று சமம் இல்லாம இருக்கும். வெளிர் மஞ்சள் நிறமா இருக்கும். சீக்கிரமாவே உதிர்ந்து விடக்கூடிய தன்மை கொண்டது. ஆத்திக்கனி 6-12 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமும் இருக்கும். இது ஒரு பசுமையான மரம்னு சொல்லலாம். இலைகள் அரை வட்ட வடிவுல ஒன்ன ஒண்ணு எனக்கிறது மாதிரி இருக்கும். டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பூக்கும். இந்த மரத்தோட இலை, காய், கனி, பட்டை, வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகமும் மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. மரத்தோட பட்டையில இருந்து நார் வந்து எடுக்கலாம். ஆத்தி மரத்தோட வேறு பட்டையை இடிச்சு தண்ணில போட்டு காய்ச்சி குடிச்சு வந்தோம் அப்படின்னா கல்லீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இருந்த இடம் தெரியாமையே போகும், நல்ல பசிய உண்டாகும். குடற்புழு நீங்கும். ஆத்தி கனிய தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரால வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா நாக்குல ஏற்படக்கூடிய புண்ணு, தொண்டை புண் ஆறும். பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோயும் குணமாகும். இந்த மரத்தோட பட்டை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், ரத்தம் போக்க நிறுத்துறதுக்கும், குஷ்டரோக தடுப்புகளுக்கும் மருந்தா கொடுக்கறாங்க. மாந்தம் இரும்பலுக்கு நல்லது. குடற்புழுக்களை நீக்கும் விசக்கடி புண்களுக்கு மருந்தா இருக்கு. பட்டைய நீர்ல போட்டு காய்ச்சி அந்த நீர்ல குளிக்க உடல் படை நீங்கும். பல மருத்துவ குணம் கொண்ட ஆத்தி சிவன் கோவில்கள்ல தலை விருட்சமா வணங்கப்படுது. இந்த மரத்துக்கும் தாளம்பூக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறைவனோட முடிய படைப்பு கடவுளான பிரம்மன் பார்த்ததா பொய் சாட்சி அளிச்ச தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பிரம்மாவுக்காக பொய் சொன்னதா ஏற்பட்ட பாவத்தை போக்க தாளம்பூ திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரமா முளைச்சு இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தந்து தன்னோட பாவத்தை போக்கிக் கொள்றதா சொல்லப்படுது. ஔவையார் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனே என்று சிவபெருமான வணங்கி இருக்காங்க. சிவனை ஆர்ப்புனை சடையோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரங்கள் அதிகமா இருந்ததா தெரியுது. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட மரமா ஆத்தி இருக்கு. என்னங்க, ஆத்தி மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நிறைய
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 முதல் 1 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன் வளர்ப்புல மத்திய அரசு மாநில அரசு சில திட்டங்களை வச்சிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தி செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூவீலர் எக்ஸல் சூப்பர் ஐஸ் பாக்ஸ் கொடுத்து அது ஒன்னு கொடுக்கறாங்க. இதெல்லாம் எஃப்எம்டில நம்பர் ஆனாதான் மீன் வளர்க்கறதுல சொந்த குளம் வளர்க்கற நம்ம எஃப்எம்டில ஒரு 1000 பணம் கட்டி எஃப்எம்டில நம்பர் ஆகணும். ஆமா, இதே போல மத்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்ல இருந்து பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை நம்ம அணுகுமுறையை பண்ணலாம், கோஆபரேட்டா இருக்கும். நம்ம தொழில் பண்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் இது கிடைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இது இதே போல பொது குளங்கள்ல வளர்க்கும் போது நம்ம எஃப்எம்டில நம்பர் ஆக முடியாது. ஒரு குளம் இருந்தா கூட எஃப்எம்டில நம்பர் ஆயிடலாம். ஆயிட்டு நம்ம இதே போல ரொட்டீனா அடுத்த புலப்பு பார்க்கலாம். எல்லாமே அவ்வளவு நிறைய ஏரியால மீன் குளங்கள் வளர்க்குற அளவுக்கு உள்ள ஆட்கள் கம்மி தான், அதிகம் பெரும்பெரும் ஆள்கள் தான் வளர்ப்பாங்க. நிறைய ஒரு 20 30 ஏக்கர் சில்லறையா பண்ணும் போது நம்ம இப்படி பண்ணலாம். இதே போல பொது குளங்கள் பண்ணலாம், சொந்த குளம் ஒன்று இருக்கலாம், ரெண்டு குளம் இருக்கும்போது இதே போல கவர்மெண்ட் திட்ட மானியங்கள் நிறைய பயன்படலாம். நிறைய அரசு மத்திய கவர்மெண்ட் நிறைய, தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க. அது நம்ம அது எஃப்எம்டில நம்பர் ஆகி ஃபிஷரிஸ் அணுகும் போது அது கோஆபரேட்டிங் நல்லா கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கும் நிறைய வாங்கி கொடுக்குறோம், நிறைய செய்யறாங்க. மகளிருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மீன் சந்தைப்படுத்துதல் பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ் பாக்ஸ்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு அந்த ஸ்கீம்ல. அந்த ஸ்கீமை பயன்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வேற ஒன்றும் யுத்திகளுக்கு ஒன்றும் பெரிய உத்திகள் கிடையாது. இப்ப நம்ம ஒரு நாள் தீவனம் போடல, ரெண்டு நாள் தீவனம் போடலாம்னா ஏன் போடலன்னு கேட்காது. இப்ப ஆடு மாடுனா கூட உங்களுக்கு போட்டா டெய்லி போட்டே ஆகணும். இது ஒரு நாள் நம்ம ஏதாவது வேலை கேப்பு எதார்த்தமா ஒரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவே விட்டுருவோம் நாங்க. ஒன்றும் தீவனி டெய்லி கண்டினியூவா கொடுக்கணும் தேவையில்ல. உள்ள குளத்துல உள்ள இது உங்களுக்கு பிளாங்க் டனை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம். நம்ம இடையில ஒரு நாள் நிப்பாட்டலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. மீன் வளர்ப்புல பொறுத்தளவு மீன் குஞ்சு இதே போல கொஞ்சம் நீங்க ஒரு 4 5 குளம் வளர்க்குறீங்க. இதே போல குஞ்சு எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம 1 குஞ்சு பாத்தீங்கன்னா 800 வாங்கிட்டு வந்து விடுறோம். இப்ப அது ஒரு 1 குஞ்சுல நமக்கு 30% 30,000 குஞ்சு தான் தேரும். 30,000 குஞ்சு தேனாலும் 1.5 குஞ்சு ரேட்ல பாருங்க ரேட் என்ன வருதுன்னு. இப்ப அதே போல நம்ம 10 ஸ்டாக்னும் அதுல கெயின் கிடைக்கும். அந்த கெயினை தூக்கி நம்ம அடுத்தது ஸ்டாக் சைஸ் பாட்டுக்கு போட்டுக்கலாம். அது 100 சைஸ்ல இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு பாக்கி மீனை நிறைய கிலோ 150 ரேஞ்சில் நிறைய பேர் கேட்பாங்க. டிசம்பர் ஜனவரி ஜனவரியில டிசம்பர் தண்ணி வந்தோடனே உங்களுக்கு தண்ணி வந்து ஜூன் மாசம் தண்ணி திறப்பாங்க. இங்க எங்களுக்கு வர்றதெல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தான் தண்ணி வரும். இங்க
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நமக்கு தேவையான மீன்களை வச்சுக்கிட்டு பாக்கி மீனை நம்ம விற்பனை பண்ணலாம், எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா? கன்னத்துல கை வச்சு உட்காந்து இருக்க.
3: டேய், நானே பல்லு வலியில படாத பாடு பட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா?
2: என்ன மச்சான் கோபமா பேசுற?
3: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா
2: மச்சான். எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
3: என்னடா
2: பல்லுதான்டா காரணம்?
4: ஐயோ ராமா, என்ன

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கரணை போடுறதுல இருந்து கரும்பு, அப்புறம் வெட்டு, அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்த்துறது, தண்ணி கட்டுறது, ஒரு 10 மாசம் தண்ணி கட்டுறது ரொம்ப கடினமான வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறது வந்து பெரிய வேலை மேடம். இன்னைக்கு சேலஞ்சே என்னன்னா கரும்பு வெட்டி காட்டிலிருந்து ஆலைக்கு வந்து சேர்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அது சொனையில் வெயில் மழை இது பாராம அவங்க அந்த வெட்டுற ஆளுங்க அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி தான் கொண்டு வராங்க. அதுக்கு யாரும் இன்ன மாதிரி விருப்பப்பட்டு யாரும் வர்றதில்லை, ஏன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால ரெண்டாவது அதுக்கு மேலே வந்தால் இங்கே வந்து ஆளுங்களை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி, ஏன்னா இது மற்ற ஒர்க்குமே 2 பேர் 3 பேர்லாம் செய்ய முடியாது, பெரிய டீம் ஒர்க்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் இருந்தால் தான் சின்ன அளவில் பண்ண முடியும். இப்போ நாங்களாம் ஒரு 35 பேர் டீம் இருக்கும், அவ்வளோ பேர் இருந்தால் தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. அதனால் இது யாரால் லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதோ அவங்க தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா கஷ்டம். லேபருக்கு இன்னைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் இன்னைக்கு கரெக்டாக பிஸ்னஸ் கொண்டு போக முடியும். அதாவது கரும்பு வந்து டிராக்டர்லேருந்து காட்டிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் 3:30 எந்திரிச்சிருவோம், 4 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்ரஷர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போவுமே ரெகுலர் ஒர்க் 4 ஆரம்பித்தாங்கன்னா 6 ஒரு கொப்பரை ஊற்றிடுவோம். அப்போலேருந்து காய்ச்சி 3 மணி நேரம் ஆகும் அந்த கொப்பரை ஊற்றி பண்ணுறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 9 டன் ஓட்டுறோம், 9000 கிலோ ஓட்டுறோம். அப்போ எப்படி பண்ணோம்னா ஒவ்வொரு ப்ராசஸாக கரும்பு ஜூஸ் அடித்த உடனே ஒரு டேங்க் கண்டெய்னருக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா ஒட்டுக்காக தான் விடணும், அதை கண்டெய்னர் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை மறுபடியும் கொப்பரையில் நாங்கள் பெரிய பாத்திரம் இருக்கும், சில்வர் கொப்பரை சொல்லுவாங்க, அதில் விட்டிங்கன்னா அதில் ஒரு 3 மணி நேரம் நம்ம பாயில் பண்ணணும். அழுக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு 3 மணி நேரம் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணோட்டி தான் என்ன நடக்கும்னா, பாயிலிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் சுகர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். பாயிலிங்கில் வந்து வாட்டர் வேப்பர் பண்ணுறது தான் ப்ராசஸ். ஆனால் ஃபியூல் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு சக்கையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும். அந்த கரும்பு சக்கையே நம்ம நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு களத்தில் அதை நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி எடுத்துகிட்டு போய் எரிபொருளாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு செலவு குறையுது.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்பு பால்ல இருந்து தயாரிக்க கூடிய நாட்டு சர்க்கரை எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சொன்னாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு விவசாய பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்யறது மூலியமா ஓரளவுக்கு லாபத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்கு ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
4: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தேனீக்களி இருக்கு இல்லைங்களா, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பயிர் விளைச்சலை அதிகரிக்கிறதுக்காக மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய பூச்சி இனங்கள் எந்த மாதிரி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இந்த உலகத்தில் தேனீக்கள் மற்றும் பயிர் விளைச்சலை அதிகரிக்க உதவும் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் பூச்சி இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 20,000 பூச்சி வகைகள் இருப்பதாக கூறுகின்றனர். இதுல வந்து முக்கியமா வந்து இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படும் தேனீக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 5 முக்கியமான வகைகள் இருக்கு. இந்த 5 முக்கியமான வகைகள் வந்து கூட்டமா வாழக்கூடிய சமுதாய வாழ்க்கை வாழக்கூடிய தேனீக்கள். அந்த மாதிரி தேனீக்கள் இனங்கள்ல பார்க்க போனோம்னா நமக்கு முக்கியமா வந்து வளர்க்கக்கூடிய தேனீ வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வகைகள் இருக்கு. வளர்க்க முடியாது ஆனால் நம்ம பேணி காக்கக்கூடிய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு 2 இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வளர்க்கக்கூடிய தேனீ வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய தேனீன்னு சொல்லுவோம், பெட்டிகள் வளர்க்கக்கூடிய தேனீக்கள், அது வந்து ஏபிஸ் சரணா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமா சொல்லும் பொழுது. அது வந்து நம்ம ராடம் எல்லோரும் வந்து பெட்டிகளில் வளர்க்கக்கூடிய இந்திய தேனீக்களை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்றோம். இந்த தேனீக்கள் வந்து இந்தியாவில் தொன்று தொட்டு பல மில்லியன் வருடங்களாக இருந்து வருகின்றது. இந்த தேனீக்களை நம்ம வந்து பெட்டியில வளர்க்கலாம். அடுத்து இன்னொரு வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொசு தேனீக்கள், அதுவும் வந்து சின்ன சின்ன மரப்பொந்துகள்ல அந்த மாதிரி இயற்கையில பார்த்தோம்னா இருக்கும், நம்ம வீடுகள்ல பழைய மண் சுவர்ல பார்த்தோம்னா இருக்கும், சின்ன துவாரம் இருக்கும் அதுல போயிட்டு வரும், அந்த கொசு தேனீக்களை நம்ம வந்து வளர்க்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த தேனி வந்து இத்தாலிய வகை அல்லது ஐரோப்பிய வகை தேனின்னு சொல்லுவோம், ஏபிஸ் மெல்லிஃபரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் வந்து இப்போ அகில இந்திய அளவுல இந்த தேனீக்களை வந்து இந்த பெட்டிகள்ல வளர்த்துட்டு வராங்க. அதனால இந்த இத்தாலிய வகை தேனியும் ஒரு முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு தேனி வகை. தமிழ்நாட்டிலும் பல தேனி வளர்ப்பாளர்கள் இதை வளர்த்துட்டு இருக்காங்க.
1: இப்ப இத்தாலி வகை தேனீக்களோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். தேனீக்கள் பாருங்களேன் எவ்வளவு சுறுசுறுப்பா அதனுடைய வேலைகளை செய்யுது. அதே மாதிரி ஒரு சில தேனீக்கள் வந்து ஸ்பெஷலான தேனை வந்து கொடுக்குது நம்மளுக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: என்ன ஆச்சரியம், இது அதிசயமா? ஆமாங்க, இது மாம்பழமா இல்லன்னா காளானா? கேரளாவில கண்டறியப்பட்ட அபூர்வ நிலமாங்காய். அங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆச்சரியமா இத பத்தி சொல்றாங்களாமே. சொல்லும் போதே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குங்க. இப்ப உள்ளூர் மக்களால அன்போடு நிலமாங்காய் இல்லனா சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே ஒரு பூஞ்சை வகை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அறிவியல் பெயர் ஸ்க்லேரோட்டியம் ஸ்டீபிடா. கேரளாவில பாலக்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய காரக்குறிசி கிராமத்துல ஒரு விவசாயி தன்னோட

நிலத்தை தோண்டனப்ப மண்ணுக்கு அடியில உருண்டை உருண்டையா ஏதோ இருக்கிறத பாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏதோ விசித்திரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவருக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். அது பாக்கிறதுக்கு மாம்பழம் போல இருந்தாலுமே உண்மையாலுமே அது ஒரு அபூர்வ மருத்துவ காளான். உள்ளூர் மக்களால அன்போடு நிலமாங்காய் அல்லது சிதல் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மையாலுமே பூஞ்சை வகைன்னு சொல்லலாம். இது கரையான்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை இருப்பிடமா கொண்டு மண்ணுக்கு அடியில ரகசியமா வளரக்கூடிய குணம் கொண்டதா இருக்கு. இதனுடைய வடிவம் மாம்பழத்தை போலவே இருக்கிறதுனால மக்கள் வந்து இதுக்கு நிலமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. பாரம்பரிய வைத்தியத்துல இந்த நிலமாங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. ஆய்வாளர்கள் மற்றும் கிராம மக்களோட கூற்றுப்படி இது பல நோய்களுக்கு தீர்வா அமையுது. வயிற்று பிரச்சனைகள் மற்றும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது. சளி, இரும்பல் மற்றும் காது வலிய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கிறதா கருதப்படுது. உடல் வலி மற்றும் இதர உபாதைகளுக்கும் இது ஒரு சிறந்த நிவாரணியா சொல்லப்படுது. இருந்தாலுமே இந்த மருத்துவ குணங்கள் குறித்த அறிவியல் ஆய்வுகள் இப்பதான் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நிலமாங்காய் அவ்வளவு சீக்கிரமாவே யாருக்குமே கிடைச்சிடாது. கேரளாவில பலத்த மழை காலத்திலோ இல்லனா மழை முடிந்த ஈரப்பதம் நிறைஞ்ச காலத்திலோ தான் இது வந்து மண்ணுக்கு அடியில உருவாகுது. ஒரு விவசாயி சாகுபடிக்காக நிலத்தன் தோண்டனப்ப சுமார் 20க்கும் மேற்பட்ட நிலமாங்காய்கள் சிக்கனது ஒரு அதிர்ஷ்டமாவே வந்து பார்க்கப்படுது. அறிவியல் உலகம் இத முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத்தகைய அரிய வகை உயிரினங்கள் அழிஞ்சி வர்றதே அப்படின்ற அச்சமும் இப்ப கொஞ்ச நாளா வந்து எழுந்துட்டு இருக்கு. இயற்கை நமக்காக மண்ணுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்க கூடிய இது போன்ற அதிசயங்களை நாம காக்க வேண்டியது அவசியம் இல்லையா? எப்பவுமே நம்ம எல்லாத்துக்குமே புதுசா ஒரு தாவரத்தை பார்த்தாவோ இல்லனா ஒரு காய பார்த்தாவோ இல்லனா ஒரு பழத்தை பார்த்தாவோ அது என்ன காயா இருக்கும், என்ன செடியா இருக்கும், என்ன மரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல நம்மள நிறைய பேர் ஆர்வமா தான் இருப்போம். அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் கூட. காளானா மாம்பழமா அப்படின்னு தெரியாம ரொம்ப ஆச்சரியத்துல இந்த மாதிரி விஷயங்களை அங்க இருக்கவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே. 3, 2, 1, ஹோலா.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து சிலம்பத்தை வந்து எப்படிலாம் அவங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி அவங்க

0: சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, எதனால அவங்களுக்கு சிலம்பம் பிடிச்சது அப்படின்ற விஷயங்களா நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம், என் பேர் வந்து மோனிகா. நாங்கள் வீரத்தமிழ் மாணிக்க சிலம்ப கலைக்கூடத்துல இருந்து பேசுறோம். இங்க ஆசான் பேர் பாத்தீங்கன்னா மா பூவரசன். அதே போல இங்க நம்ம பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையை கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். சிலம்பக்கலையில பாத்தீங்கன்னா ஸ்டிக் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து வால், சுருள், சுருள் வால் இந்த மாதிரி போன்ற சிலம்பக்கலையெல்லாம் இருக்கு. சிலம்பன்றது வந்து 6 அடி ஸ்டிக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான வீரக்கலைகள் எல்லாமே வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கலைக்கூடத்துல. நம்ம மாணிக்க சிலம்ப கலைக்கூடத்துல பாத்தீங்கன்னா சிலம்பம் கலையை தாண்டி தற்காப்பு கலையான கைச்சிலம்பம், அடிமுறை போன்ற நம்ம சொசைட்டிக்கு தேவையான நம்ம தற்காத்து கொள்ற விளையாட்டுகள்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து உங்களோட பள்ளி கல்லூரி பருவத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிலம்பத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் மேம்?
1: பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்கும் டியூஷன் இந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல எங்க ஆசான் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அங்க போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நான் போனேன். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து சிலம்பத்துல ஆர்வம் வந்துச்சு. இவ்வளவு விளையாட்டு இருக்கா, இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிலம்பத்து மேல ரொம்ப ஆர்வம் கொண்டு போனேன். அதே போல எங்க ஆசான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெண்களுக்கு வந்து உண்மையாலுமே தைரியமும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அது மூலியமா வந்துட்டு நான் இந்த ரொம்ப நான் நல்ல பெனிஃபிட்டா வந்து நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து நல்ல பிளேஸ் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடித்தேன். அது மூலியமா ஸ்கூல்ல நிறையா பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து அது மூலியமா நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ கோட்டா கிடைச்சிது. அரசு வந்து 3% வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. அதுவும் சிலம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 3% வந்து ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது மூலியமா வந்துட்டு நான் ஃப்ரீயா வந்து 3 வருஷம் படிச்சேன். அதுல வந்து நான் பிகாம் செய்ய வந்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எம்காம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது எவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு சிலம்பம் மேல இருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. அடுத்து வந்து மேம், இந்த சிலம்பத்துக்கு நீங்க கத்துக்க வரும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொரோனா டைம்ல நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து போயிட்டு இருந்தாங்க. என்கூட தான் அவங்களும் இப்போ கோச்சா இருக்காங்க. அவங்க போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் ஆர்வப்பட்டு நான் போனேன். எங்க குரு வந்துட்டு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட பேக் போனே பாத்தீங்கன்னா எங்க குரு தான். எங்க டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 100-200 கேர்ள்ஸ் மட்டுமே இருப்பாங்க. அவங்கள வந்து எங்களை நம்பி அமுச்சு விடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூரா வந்து எங்க குரு வந்து எங்களுக்கு வந்து சிலம்பக்கலையை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு உமன் வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண முடியும் இந்த சொசைட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த அளவுக்கு வந்து எங்களை மேல கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து எங்க குரு தான்.
0: ஓகே ஓகே மேம். உங்க ஃபேமிலியில வந்து யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க மேம்?
1: ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மட்டும்தான். அதை விட எனக்கு பெஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் குரு தான். எங்கள் குரு வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து சிலம்பக்கலை தாண்டி ஒரு வெளியில ஒரு சொசைட்டி பார்க்கறதா சரி, ஸ்கூல் லெவல்லையும் சரி, காலேஜ் லெவல்லையும் சரி, எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டராக இருந்ததே வந்து எங்கள் குரு தான்.
0: சூப்பர் சூப்பர் மேம். உங்க குரு வந்து உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா மேம் வந்து அவங்களோட சிலம்பத்தை எப்படி எல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4th இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி சிலம்பத்தை வந்து ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், ஆரம்பத்துல நீங்க சிலம்பம் கத்துக்கும் போது என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, எப்படி மேம் அதை தொடர்ந்து பயணிச்சீங்க?
4: ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா, இப்போ 7 டேஸ்மே கிளாஸ் இருக்கும், ஈவினிங் மட்டும்தான். இப்ப ஸ்டார்டிங் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் ஆவரேஜா தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதனால வந்து வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க, எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க குருவுமே வந்துட்டு நீங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியம், எஜுகேஷனுக்கு ஈக்குவலா வந்து ஸ்போர்ட்ஸும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து வீட்டுல வந்துட்டு இல்லம்மா நீ படிமா, படிச்சு முடிச்சுட்டு அப்புறமே இதெல்லாம் பாத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி நான் எங்க குரு கிட்ட சொல்லும் போது, இல்லம்மா படிப்பு முக்கியம், அதை தாண்டி இந்த கலையும் முக்கியம், உனக்கு வந்து ரெண்டுமே பாதுகாப்பா கொடுக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணேன், ஆனா ஃபுல் சப்போர்ட்டடா இருந்தது எங்க குரு தான். என்னோட இன்ஸ்பயர் வந்து எங்க குரு, அவங்க வந்து இந்த மாதிரி என்ன கரெக்டான ட்ராக்ல கூப்பிட்டு போனாங்க. அது மூலமா இந்த இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன்.
3: ஓகே ஓகே மேம். அடுத்தது வந்து சிலம்பம் கத்துக்க வந்து பெண்கள் போகும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பெண்கள்னா வந்து நம்ம படிச்சதோட இருக்கணும், இல்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் அப்படிலாம் சொல்லும் போது நிறைய இஷ்யூ உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி நீங்க தொடர்ந்து இப்ப சிலம்பம் வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கீங்க?
4: அக்கா வந்து லவ் மேரேஜ் தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது எனக்கே வந்து ஒரு வரைக்கும் டயர்ட் ஆகும்போது குரு வந்து தட்டி கொடுத்தாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லம்மா நீ படி போதும், படிக்கிறது மட்டும் போதும் அப்படின்னாங்க. அதை தாண்டி கொஞ்சம் அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை போங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போதும் கூட நின்று எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் குரு. அதனால அது மூலிமா நான் அந்த இதெல்லாம் இது பண்ணேன்.
3: ஓகே ஓகே மேம். மேம், அடுத்தது வந்து சிலம்பம் அப்படின்றது ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது ஒரு வாழ்க்கை முறைன்னு நினைக்கிறீங்களா?
4: இல்ல, இது வந்து வாழ்க்கை முறைக்கு அத்தியாவசியமான தேவை வந்து தற்காப்பு கலை தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் தாண்டி இது வந்து ஒரு மிகப்பெரிய தற்காப்பு கலை, சிலம்பக்கலை. இதுல வந்து நம்ம ஒரு இடத்த போய் ஃபேஸ் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே வாழ்க்கை நடைமுறைக்கு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலையான சிலம்பக்கலை தேவைப்படுவோம் அப்படின்னு நான் சொல்றேன்.
3: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அடுத்தது இந்த சிலம்பத்துல வந்து என்னென்ன வகையெல்லாம் இருக்கு மேம், என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல நீங்க பண்ணுவீங்க, சொல்லி கொடுப்பீங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா?
4: ஆ ஓகே மேம். இப்போ சிலம்பக்கலையில பாத்துட்டீங்கன்னா, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, ஒற்றை வால், இரட்டை வால், ஒற்றை சுருள், இரட்டை சுருள், வேல் கம்பு, மான் கொம்பு, வாழ்வாள் அடிவரிசை, சிறுத்தா, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 24 வகையான விளையாட்டுக்கள் எங்க குரு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒற்றை வால், இரட்டை வால் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இத்தனை தற்காப்பு ஆயுதத்தை பத்தி சொல்றோம் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு பாடம் இருக்கும். அந்த பாட வரிசையில பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாடம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எங்க மாணிக்க சிலம்ப கலைக்கூடத்துல வந்து அத்தனை விளையாட்டுகள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
3: சூப்பர் சூப்பர் மேம். ஒரு சிலம்பம்ல வந்து இவ்வளவு வகைகள் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில மோனிகா மேம் அவங்களோட சிலம்பம் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட future beautiful-ஆ design பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின்

0: கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி சிலம்பம் கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து சிலம்பம் வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இருக்கு. முன்ன பாத்தீங்கன்னா எனக்கு இதுல 2025 விட 2026 பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து சிலம்பக்கலை மேல வந்து அந்த ஆற்றல் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா போன்ல நிறைய பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க, இப்ப வந்து அந்த போனுக்குள்ளாரே இருந்துடுறாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிலம்பக்கலை ஸ்டார்டிங் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அமைச்சிடுவாங்க. பட் அதை தாண்டி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா இருப்பாங்க. அதை வந்து நாங்க அந்த மாற்றத்தை நாங்க பார்த்துருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து சிலம்பம் வந்து உடல் நலத்திற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: உடல் ரீதியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மன வலிமை, தைரியம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு தனியா வந்து டயட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்ல. மனசுல இருக்க அந்த ப்ரெஷரு, டிப்ரெஷன் இது எல்லாமே வந்துட்டு இந்த கலையை கத்துக்கும் பொழுதே வந்து அவங்க வந்து ரிலாக்ஸேஷனா இருப்பாங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ்.
0: சூப்பர் சூப்பர் மேம். சிலம்பத்துல வந்து நம்ம கத்துக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து முக்கியமா வந்து பெண்கள் சிலம்பம் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: முக்கியமா அவசியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தற்காப்பு கலை முக்கியம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நாங்களே வந்து எங்க ஆசான் மாணிக்க சிலம்ப ஆசான் பூவரசனையா வந்து இதுக்காக வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்க மாணிக்க சிலம்பத்திலயே நாங்க வந்து கிட்டத்தட்ட 7-5 பிரான்ச் இருக்கு. அந்த எல்லா பிரான்ச்லயுமே வந்து நாங்க அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான தற்காப்பு கலை இப்போ பாத்தீங்கன்னா சிலம்ப பிளேயர் தற்காப்பு கலையானா என்ன ஸ்டிக் வச்சுட்டு இருக்க முடியுமா, இல்ல ஒரு வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்ல. ஆனா அவங்க வந்து அவங்கள எல்லா இடத்துலயும் தற்காத்து கொள்ளணும்ன்றதுக்காக கைச்சிலம்பம், அதே போல கைச்சிலம்பத்துல வந்து அவங்களுக்கு உடல் வலிமையும் கைக்கான பலமும் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது மூலமா அவங்க வந்து எல்லா எந்த சூழ்நிலையிலுமே அவங்கள அவங்களே தற்காத்து கொள்ளும். யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெண்களுக்கு கட்டாயம் இப்ப இல்லைனாலும் சரி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தற்காப்பு கலையான ஏதோ ஒரு கலையை அவங்க கத்துக்கணும், அது மெயின்.
0: சூப்பர் சூப்பர் மேம். பெண்களுக்கு சிலம்பம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா மேம் இருந்து இந்த சிலம்பத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே பயனுள்ளது அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே மோனிகா

0: மேம் சிலம்பம் மாஸ்டர் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் இந்த சிலம்பத்தை கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட சிலம்பம் அந்த ஆரம்பிச்சப்பட்ட அந்த பயிற்சி பள்ளி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். டீடைலா எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, அங்க என்னென்ன மாதிரி முறைகள்ல சொல்லி கொடுக்குறீங்க?
1: இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 பிரான்ச் வச்சிருக்கோம், மெயின் பிரான்ச்சா. அந்த பிரெயின் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு ஈக்குவலா வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு ஈக்குவலா கேர்ள்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆர்வமோட இருக்காங்க. அது இல்லாம நம்ம கலைக்கூடம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம சேலம் சீலநாயக்கன் பட்டியில ராமே நகர்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கங்கை மாரியம்மன் கோயில் நியர்ல இருக்கு. அங்க வந்துட்டு நம்ம மாணிக்க சிலம்ப கலைக்கூடத்துல மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு சிலம்பக்கலை மேல எல்லாத்துக்குமே அந்த ஆற்றல் இருக்கு.
0: ஓகே ஓகே மேம், உங்க மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு போட்டிகள்ல கலந்து வின் பண்ணி ரொம்ப சக்சஸ் பாத்திருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்க மேம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நம்ம SD8 இருக்கீங்க இல்லைங்களா, நம்ம கவர்மெண்ட் மேட்ச், CM ட்ராஃபி, ஸ்கூல் மீட்ல இது எல்லாத்துலயுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் பதட்டதெல்லாம் இருப்பாங்க, அது எல்லாமே வந்து தட்டி கொடுத்து நம்ம ஆசான் வந்து அத நேர்ல களத்தை கண்டு அவங்க வந்து இப்ப ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவல், ஸ்கூல் மீட் இது எல்லாத்துலயுமே வந்து பிளேஸ் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து இந்த காலத்துல வந்து இந்த பாரம்பரிய கலைகள் வந்து குறைஞ்சிட்டே வருது, சில பேர் வந்து அதை அதிகமா வந்து பயன்படுத்துறது இல்ல, கத்துக்கிறது இல்ல, ஏன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுனால. சோ வந்து அது குறைஞ்சிட்டே வரதை நினைச்சு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மேம்?
1: எஸ் மேம், ஏன்னா இப்போ நம்ம தற்காப்பு கலை வந்து ரொம்ப, இப்போ சிலம்ப கலையுமே வந்து தற்காப்பு கலை தான், அந்த கலை வந்துட்டு ரொம்ப இப்போ ரேரா பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா இந்த 2026-25 வந்துட்டு மாணவர்கள் வந்து இத நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து சிலம்ப கலைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தனால மாணவர்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது மேல இருக்கனால இப்போ கொஞ்சம் மேலும் வளர்ந்துட்டு இருக்குது சிலம்ப கலை எனக்கு தெரிஞ்சு.
0: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து இப்ப நீங்க சொன்னீங்க கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா மேம், உங்களுக்கு தெரிஞ்சது?
1: இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்கன்னா CM ட்ராஃபி இந்த மாதிரி ஸ்கூல் கேம்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து Form 2 இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது இல்லாம அது மூலியமா வந்துட்டு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்க. காலேஜ் லெவல்லையும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹை எஜுகேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாமே பண்ணி தராங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஜாப்ல பாத்தீங்கன்னா சிலம்பம் ரிலேட்டடா சிலம்பம் ட்ரைனிங் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்லயும் வந்து ஜாப் பண்ணி தராங்க, பிரைவேட்லயும் பண்ணி தராங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம், இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து ஒரு நல்ல சிலம்பம் வீரனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்லாம் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க மேம்?
1: முதல்ல எதா இருந்தாலும் துணிச்சலா அந்த இடத்த வந்து அவங்க பார்க்கணும். ரெண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா ஒழுக்கம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு வீரருக்கு. ரெண்டாவது எதையுமே வந்து முடியாதுன்னு கிடையாது, முடியும் அப்படின்னு வந்து ஒரு வீரர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க மேம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். இதோ சிலம்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவங்க வந்து சிலம்பம் வீரன் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வந்து இன்னும் சில விஷயங்களை பேசலாம், அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க நேயர்களே.
2: ஹாய் வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சிலம்பம் மாஸ்டர் மோனிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படி சிலம்பத்தை கத்துக்கிட்டாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அடுத்தது வந்து இவ்வளவு வருடமா நீங்க சிலம்பம் கத்துக்கும் போது அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா நீங்க எதை சொல்வீங்க?
4: நான் வந்து ரொம்ப பயந்த பொண்ணுங்க மேம், ஆனா இந்த அளவுக்கு நான் தைரியமா உங்ககிட்டே நான் பேசுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து அந்த தைரியம் துணிச்சல் இதெல்லாமே வந்திருக்கு மேம்.
3: சூப்பர் சூப்பர் மேம், அதாவது தைரியத்தை கொடுக்கும் சிலம்பம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்து வந்து இனிமேலும் வந்து நிறைய பேர் சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: முதல்ல வந்து பயப்படாதீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறமும் வெளியில போயிடக்கூடாது. ஒரு கலை கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் கடவுள் வந்து குரு தான், அவங்க தான். அவங்கள வந்துட்டு மதிக்கணும். ஒரு குருகுலத்துல வந்து ஒரு குருவை மதிச்சு அவங்க அதை வழிபட்டு பின்பற்று போனாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவாங்க. அதை மட்டும் கட்டாயம் சிலம்பக்கலையில கத்துக்கிற மாணவர்கள் வந்து இதை பின்பற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சிலம்பம் கத்துக்கிட்டு நிறைய இடத்துல போய் விருதுகளோ பரிசுகளோ நிறைய வாங்கிருப்பீங்க மேம், அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா?
4: பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், அடுத்து ரெஃப்ரி ட்ரைனிங்கும் போய் ரெஃப்ரியும் ஆயிருக்கேன். அது இல்லாம நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கோம், மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நோபல் ரெக்கார்டு, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் மேம். 200 ஆஃபர்ஸ் வந்து கண்ணை கட்டி வந்துட்டு சிலம்பம் இது பண்ணிருக்கோம் வெப்பன்ஸ்ல. அது இல்லாம 2 hours வந்துட்டு வெறும் வெப்பன்ஸ் மட்டுமே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 வெப்பன்ஸ் வந்து 2 hours குள்ள ரொட்டேட் பண்ணி அதுலயும் நாங்க ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிருக்கோம் மேம். அது இல்லாம சிஎம் ட்ரோஃபி இதெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம் மேம்.
3: சூப்பர் சூப்பர் மேம்.
4: அதுவும் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் இதுல பிளேஸ் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து நீங்க வாங்கின விருதுலயே உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத விருதுனா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்?
4: சிலம்பம் மாஸ்டர் அவார்டு ஒன்று வாங்கியிருக்கேன் மேம். அது
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து இளைஞர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைப்பாங்க, பட் பண்ண முடியாது, நிறைய தடைகளாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் போது உங்களோட அனுபவத்திலிருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் மேம். எஜுகேஷன் அதோட கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், எல்லா ஸ்போர்ட்ஸ். நான் சிலம்பக்கலை தாண்டி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா இது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட விஷயம். அதே போல நீங்க உங்களை தற்காத்து கொள்றதுக்கும் மிக முக்கிய அவசியம் என்னன்னா ஸ்போர்ட்ஸும் தேவை அப்படின்றத வந்து நான் எல்லா நேயர்களுக்குமே நான் சொல்ல விரும்புறேன் மேம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: இங்க வீரத்தமிழ மாணிக்க சிலம்ப கலைக்கூடம் ஆசான் பூவரசன் ஐயா சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கோங்க.
3: நன்றி நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மோனிகா மேம் அவங்க அவங்களோட சிலம்ப கலையை பத்தி ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. அதுல வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அது எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இப்போ இந்த எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் சத்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்துக்குமே மறக்க முடியாத பருவம் அப்படின்னா அவங்களோட கல்வி பருவங்கள் மட்டும்தாங்க. அவங்களோட கல்வி பருவத்தில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போனப்ப அழுந்தது, அம்மாவை பிடிச்சிட்டு அம்மா என்னை விட்டுட்டு போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்தது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா நேத்துமே வந்துட்டு நிறைய ஸ்கூல் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து ஒன்னாவது படிக்க போகும்போது கண்டிப்பாக அழுந்திருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு அம்மா அப்பா அம்மா வந்துட்டு அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டுருப்பாங்க, நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படிலாம் சொல்லி அனுப்பிவிட்டுருப்பாங்க. அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது சொர்க்கமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்களை தாண்டி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே கல்லூரி பருவங்களாக இருக்கட்டும், இல்லை வேலை பருவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் கடந்து வந்திருப்போம். அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் கடந்து வரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் வரும் இல்லையா? பாஸ் இருக்கும், ஃபெயில் இருக்கும், எல்லா விஷயங்களுமே இருக்கும், எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்போம். முக்கியமாக பள்ளி பருவங்கள் நமக்கு ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்ம காலேஜெலாம் முடிச்சு வெளியே வந்து ஒரு வேலைக்கு போகும்போது ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த கல்வி பருவத்தை நம்ம அழுகையோட தான் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒன்றாவது படிக்கும் போது நம்ம ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போகும்போது சிரிச்சுக்கிட்டலாம் யாருமே போயிருக்க மாட்டோம். சிரிச்சுக்கிட்டே போயிருந்தா கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு அம்மா கிளம்பும் போது அம்மா என்னை விட்டுட்டு போவது, என்னை விட்டுட்டு போ, என்னை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு பயங்கரமாக வந்துட்டு ராவிட்லாம் பண்ணியிருப்போம். இப்போலாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாத்துடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும், எனக்குமே அதெல்லாம் நடந்திருக்குது. நல்லா மூணாவது வரைக்குமே எங்கள் அம்மா கிட்டலாம் அழுதுகிட்டு தான் இருந்தேன், நான் ஸ்கூலே போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தேன், இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் இருக்கேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது கல்வியோட முக்கியத்துவம் என்ன, அந்த கல்வி எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய பள்ளி பருவத்தில்

அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மாவை பிடிச்சிருந்ததா இருக்கட்டும், ஐயோ ஸ்கூல் வந்துட்டுமே டீச்சர் அடிப்பாங்களா என்னென்ன பண்ணுவாங்க தெரியல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும். உண்மை சொல்லுன்னா ஒவ்வொரு நாளுமே ஸ்கூலுக்கு போகும்போது நரகத்துக்கு போகிற மாதிரியே கூட சில பேருக்கு தோணும். ஏன்னா ஹோம் ஒர்க் முடிக்கணும், டீச்சர் வந்து பேசுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க, டீச்சர் வந்து திட்டுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பள்ளி பருவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுலேயும் முதல் நாள் பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய பள்ளியின் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பற்றி என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக முதல் பாடலாகவே அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி

0: முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக், அரசு பொறியியல் கல்லூரி எதிரில், கருப்பூர், சேலம்.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க?
3: டேய், நானே பல்லு வழியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறிய.
2: என்ன மச்சான் கோபமா பேசுற?
3: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா.
2: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
3: என்னடா
2: பல்லுதான்டா

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பா உங்ககிட்ட என்ன பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பள்ளியுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பள்ளியின் முதல் நாள் அனுபவம் என்ன அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதை தொடர்ந்து நம்ம கூட முதல் நேயராகவே ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: என்ன செய்வாருங்கன்னா டப்பா டப்பாவா நிறைய வந்து மிட்டாய் வாங்கிட்டு வச்சிருப்பாரு, வெளியுங்கிற மிட்டாய். இந்த முதல் முறையா வார குழந்தை, ஒன்னாவதுல சேரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் அவரு மிட்டாய் கொடுத்துட்டா உள்ள வரவேற்பாருங்க. அதனால அந்த மிட்டாயை கொடுத்து எவ்வளவோ தூரம் சொல்லியும் என்னால இருக்க முடியல. அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுச்சுங்க, எங்க பள்ளிக்கூடம் வந்து வீதிக்கு மேவட்டல கிழக்கும், நான் ஒரு 3 வீட்டுக்கும் வட வரல, எங்க வீடு வந்து அந்த வீதிக்கு கிழவரத்துல வடக்கம்னா வீடு, நான் இங்கேயே நின்றுகிட்டு இருப்பேன், நீங்க எந்நேரம் வந்து எட்டி பார்த்தாலும் நான் உன்னைக்கு பாக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டுங்க. அதே மாதிரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒடியாந்து வெளியே வந்து எட்டி பார்த்தோம்னா எங்க அம்மா நின்றுகிட்டு இருக்கோங்க, டின்னு இலக்குவாங்க இருக்கும், அதை பார்த்து உள்ள போயிடு. இப்படி அந்த நினைவுகள்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரிங்க. அந்த மாதிரி ஒரு 5 வயசு 6 வயசு மீண்டும் திரும்புமா
4: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய அனுபவங்களை ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய டீச்சர்ஸ் அந்த சாக்லேட் கொடுத்த வரைக்குமே இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏறானந்த நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பள்ளி பருவங்கள். அந்த பள்ளி பருவத்தை மட்டும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த பள்ளி பருவத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நம்மளை வந்துட்டு இன்னமும் ஒரு புதுசாக ஒரு இடத்த கொண்டு போய் புது உலகத்தில் போட்ட மாதிரியே நம்மளுக்கு இருக்குன்ட்டு ஃபீல் ஆகும். அச்சோ என்ன கூட நீங்கள் மாட்டி விட்டாங்களே அப்படி முறை நம்ம யோசிப்போம். அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளோட டீச்சர்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், அப்படியே பயமாக இருக்கும், ஐயோ யாருன்னு தெரியல அப்படி மாதிரி புதுசாக தெரியும். ஆனால் காலம் போக போக அந்த டீச்சர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமாவும் தெரியவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளுக்கு கைட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பல முதல் அனுபவங்கள் இருக்குங்க. ஆனால் பள்ளியோடைய முதல் நாள் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவமானது. அந்த நாளில் பயம், ஆச்சரியம், ஆர்வம், அழுகை, சிரிப்பு, இது எல்லாமே இருக்கும். இந்த பல உணர்வுகளோடு கலந்த கலவையாக தான் இந்த பள்ளி பருவங்கள் இருக்கும். அந்த பள்ளி பருவத்திலையும் முதல் நாள் அந்த பள்ளி பருவம் தான் ரொம்ப ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு பள்ளி பருவம் சொல்லலாம். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், இப்போ நம்ம நினச்சி பார்த்தோன்னு நம்மளுடைய பள்ளி பருவத்துடைய அந்த காலங்கள் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு வேடிக்கையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வரும். அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய பள்ளி பருவங்கள் இருக்கும். அதே நேரத்தில் முதல் நாள் அப்படிங்கிறது பயமும் கலந்து தாங்க வரும். பயம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு புது இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க இல்லையா. அதனால் முதல் நாளில் வந்துட்டு நம்ம புதிய இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கள் ஏற்படுது, உண்மைதான். இப்போ வந்துட்டு ஒரு காலையில் எழுந்த உடனே புது சீருடை போட்டுக்கிட்டு, புது காலணி போட்டுக்கிட்டு, புதுசாக ஒரு புத்தகப்பை வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நாம் வந்துட்டு போவோம். அதே தான் வந்துட்டு

சந்தோஷமான ஒரு நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சிறிய குழந்தையுடைய மனசில் ஒரு கேள்வி இருக்கும், என்ன அப்படின்னா, நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். அந்த கேள்வி வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் பின்னாடி நாம் இந்த இடத்துக்கு தான் சொர்க்கமாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் இந்த பள்ளி பருவத்துடைய ரொம்பவே ஸ்பெஷலான இடம். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்குவாங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பள்ளி, ஒவ்வொருத்தருடைய பள்ளி பருவங்கள்ல முதல் நாள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னாவே ரொம்ப ஈகரா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் என்ன ஃப்ரெண்ட்ஸுடைய லைஃப்ல நடந்தது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்புறமா எந்த இடங்களுக்கு அவங்க போனாங்க, அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவேன். அப்புறமா என்னுடைய அற்புதமான விஷயங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்புறமா புதுசா அந்த 2 months ஏதாவது நம்ம ட்ரெஸ் மாதிரி வாங்கியிருப்போம், அல்லது ஏதாவது நம்ம வீட்டுல ஆல்டரேஷன் மாதிரி பண்ணிருப்போம். சோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு 8 subjects 10 subjects இருக்குன்னா டீச்சர் வருவாங்க, வந்திருக்காங்க சில டீச்சர்ஸ், ஐயோ இந்த வருஷம் இவங்களா அப்படின்ட்டு அவங்க யார் வர போறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். எல்லாத்தோட டீச்சர்ஸ் வந்து புதுசா யாருக்காவது கிளாஸ்ல ஒரு அடிஷனா ரெண்டு அடிஷனா சேரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவங்க பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் யாராவது புது ஆட்கள் வந்தா அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத பண்ணிப்போம். மொத்தத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுபவம் பகிர்வு, நம்ம பேர் என்ன, நம்ம அம்மா அப்பா பேர் என்ன, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அது ரொம்ப ஈகரா இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்துல இந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா அது ஒரு குதூகலமான அனுபவ பகிர்வு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய லைஃப் போகும் அப்படின்ட்டு நான் சொல்றேன்ப்பா.
1: ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்தை பகிர்ந்துட்டேன், ரொம்ப நன்றிண்ணா. சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அவங்களுடைய முதல் நாள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிற புது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, புது ஸ்கூலுக்கு போயிட்டோம், புதுசாக கிளாஸில் உட்காறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருப்பாங்க. அவங்க எந்த ஊர், அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசி பேசி பேசி சொல்ல ஒரு சில பேர் சொன்னால் அங்கே தான் வந்துட்டு அவங்களோட நட்பு ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட நட்பு எண்டு வரைக்கும், அதாவது காலேஜ் முடிச்சு வேலை முடிச்சு போகிற வரைக்குமே அவங்க நட்பு எண்டாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் இந்த பள்ளி பருவங்கள் தாங்க. இதே மாதிரி உங்களோடையுமே பள்ளி பருவ நினைவுகளை என் கூட பகிர்ந்துக்கோங்க. சத்யா என் கூட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் 9787070107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, பள்ளியுடைய முதல் நாள். ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பள்ளியுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த பள்ளியுடைய முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. அந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர இணைப்புல வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சத்யா.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள், உங்களோட பள்ளியுடைய முதல் நாள் எப்படி இருந்துச்சு?
2: நான் ஈரோடு அந்திய தேவராஜ் பேசுறேன். அதாவது என்ன, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பார்த்து பாத்தீங்கன்னா என்னன்னா, கல்வி ரொம்பவுமே அவசியம் எல்லாருக்கு. பத்து நாள் இது வச்சுதான் நான் வந்து பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் எல்லாமே அந்த பத்து நாள்ல தான் ஆரம்பி. என்ன அந்த பெரிய பதவி எல்லாம் நம்ம வந்து முடிவு செய்யறது அந்த பள்ளி பேரு, பத்து நாள் பள்ளி பருவம் தான். அந்தப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போனீங்கன்னா உனக்கு தம்பி போடா, போனீங்கன்னா உனக்கு வந்து பள்ளிக்கூடம் ஸ்கூல் போனீங்கன்னா உனக்கு வந்து மிட்டாய் தருவாங்க, பாத்தியாரு பொம்மை தருவாங்க, அந்த மாதிரி ஆசவாட்டில் சொல்லுவாங்க பாருங்க. அது ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எப்படி பள்ளிக்கூடம் போய் உட்காந்து என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு மனசுல, அப்ப அந்த குழந்தை பருவத்துல ஒரு தயக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அப்புறம் அவங்க அந்த ஆசை வாட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம நேரம் கூடி பள்ளிக்கூடம் சேர்க்கணும்.

0: அப்ப அப்படிப்பட்ட ஒரு பருவம் இன்னைக்கு நாம நினைச்சாலும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு நெல்லிக்கை போல அந்த டைம்ல இன்னைக்கு நிறைய பேர் படிக்காதவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு படிச்சுன்னா நாம நல்ல ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பட்டதாகியே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. ஒரு நெல்லிக்காய் போல பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறோம், என்ன சொல்றது அப்படின்னா, நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கத்துக்கிறீங்க, பின்னாடி அது அதனுடைய சுவை என்ன பாத்தீங்கன்னா
1: இனிக்குது.
0: அது மாதிரிதான் படிப்பு அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சத்யா.
1: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேவராஜனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துல பகிர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உதாரணங்கள் வேற கொடுத்தாரு. நெல்லிக்காய் எப்படி ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது கசக்கும், அதுக்கப்புறமா நம்ம தொண்டைக்குள்ளார இறங்கும் போது இனிக்குமோ, அதே மாதிரி தான் கல்வியுமே பள்ளி பருவமுமே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முதல் நாள் போகும்போது பயமாக தான் இருக்கும், ரொம்ப வந்துட்டு இது நரகத்தில் விட்ட மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் அது பழக பழக, நண்பர்கள் கூட பழக, அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் கூட பழக பழக, நமக்கு வந்து அது உள்ளே போகும்போது அந்த நெல்லிக்கனி எப்படி இனிக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பள்ளி பருவங்களுமே இனிக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம ஒரு டீச்சர் ஆகிறோம் இல்லை கலெக்டரே ஆகிறனா கூட நமக்கு அந்த பள்ளி பருவங்களுடைய இனிப்பு அப்போ தான் தெரியும். அதனால் பள்ளி பருவங்கள் எப்போவுமே இனிப்பை தான் தரும். ஆரம்பத்தில் கசப்பு தந்தாலுமே அதுக்கப்புறம் இனிப்பு தான் தரும். அதனால் எதை பற்றியுமே ஒரே பண்ணிக்காமல் எல்லாருமே சூப்பராக ஜாலியாக ஸ்கூலுக்கு போங்க, சூப்பராக படிங்க, அடுத்த ஃப்யூச்சர் இந்தியாவே நீங்கள் தான் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருங்க. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்புகளுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள் எடுத்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமுமே ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அப்படி இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 40 வயசு அந்த ஒரு சமயத்தில் அந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது வந்து இருக்கும். அது உடலில் நிறைய பகுதிகளில் கூட வந்து இருக்கும், கைகள், கால்கள். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடலில் நிறைய இடங்களில் வந்து வரலாம். ஆனால் இந்த கொழுப்பு கட்டி இருக்கிற ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும், இது வந்து எதனால் வருது, ஒரு வேளை அது வந்து கேன்சராக இருக்குமா அப்படின்லாம் கூட பயப்படுவாங்க. இதை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது இந்த கொழுப்பு கட்டி ஏற்படுறதுக்கான துல்லியமான காரணம் வந்து இன்னும் யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மரபணு ரீதியாக வருது. இப்போ ஒரு தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்காவது வரலாம், மகன்களுக்கு, மகன்களுக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேருக்கும் வந்து அந்த கொழுப்பு கட்டி வந்து இருக்கலாம், இது மரபணு ரீதியாக வந்து வரலாம். ஆனால் இதுக்கும் புற்றுநோய் கட்டிக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது கொழுப்போட வளர்ச்சி, இது வந்து ஒரு புற்றுநோய் கட்டியாக வந்து என்றைக்குமே வந்து மாறாது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ சாதாரண கொழுப்பு கட்டிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையாக வந்து இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து வலி எதுவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து அந்த கட்டியை மூவ் பண்ணால் அப்படியே கொஞ்சம் நகரும், நம்ம தோலில் வந்து நம்ம கை வச்சுட்டாலும்னா நகரக்கூடியதாக வந்து இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு பொது மருத்துவர்கிட்டையோ இல்லை சரும மருத்துவர்கிட்டையோ நம்ம போயிட்டு இது என்ன கட்டி அப்படின்னு வந்து நமக்கு கேட்டு ஆலோசனை பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போ பயப்படணும் அப்படின்னா, அந்த கட்டியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, திடீர்னு வந்து பெருசாக வளருது, கட்டியை தொடும்போது ஒரு மென்மையாக வந்து இருக்குது, வலி இருக்குது. அதே நேரத்தில் அந்த கட்டியை நம்ம நவுத்தினா அது வந்து நகரலை அப்படின்னா நம்ம உடனடியாக போயிட்டு அதை வந்து செக் பண்ணிக்கிறது

ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்குங்க. அதே மாதிரி கட்டி இருக்கிற இடத்துல அந்த சரும பகுதியில் ஏதாச்சும் வந்து ஸ்கின் வந்து கலர் மாறினதாக இருந்தால் இல்லை புண்கள் மாதிரி வந்து இருந்ததா உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை சந்தித்து அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த கொழுப்பு கட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து வரலாம். அதாவது ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அந்த கொழுப்பு கட்டி வந்திருக்கலாம். இது பெரும்பாலும் வந்து 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளார அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கொழுப்பு கட்டியாக இருந்தால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா உடனடியாக செக் பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. If you want to hear a song, Hope Raja. If you want to hear a song, you can send your feedback to Sonai Funk. WhatsApp.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
6: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்ம கூட இந்த நேரத்துல மருத்துவர்கள் இணைஞ்சு பேசுவாங்க இல்லைங்களா? மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குருநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், சார் இந்த பிரெயின் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுல இருந்து நமக்கு வந்து எமோஷன் வர வரைக்கும் எல்லாமே பிரெயின் தான் சிக்னல் அனுப்புது அப்படின்னு வந்து

0: சார், அது எப்படி வந்து அந்த ஒரு செயல் நடக்குதுங்க சார்?
1: உடலின் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு வேலைகளும் மூளையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒன்று டைரெக்டாக மூளையோட செயல், மூளையோட கண்ட்ரோல். ரெண்டாவது ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லி அதோட கண்ட்ரோலை கட்டுப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு பசி அப்படின்ற நாம் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பசி எப்படி தூண்டும்னா, ஒன்று அந்த உணவுப் பொருளை பார்க்குறப்ப பார்வை, அல்லது வாசம் சுவாசத்தினால மூக்கு வழியாக போகிறது, நாலாவது டேஸ்ட் ருசி நாக்கு வழியாக போகிறது. இதில் எந்த வழியாக நாம் போனாலும் அந்த சென்ஸ் வந்து மூளையின் அந்தந்த பகுதிகளுக்கு போய் அங்கிருந்து மூளையை தூண்டும். அது மூளையை தூண்டுறப்ப அங்கிருந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக இறப்பைக்கு மெசேஜ் வரும். அதில் வந்து அமிலம் சுரக்கும். அமிலம் சுரக்கிறப்ப பசி எடுக்கும், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ சாப்பிட்றோம், அது எப்போ நிறுத்துறது அப்படின்றதுக்கு செட்டேட்டி சென்டர்னு ஒன்று மூளையிலே இருக்குது. அந்த செட்டேட்டி சென்டர் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பசி, நாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற திருப்தியான மனநிலை நமக்கு உண்டாகும். அந்த செட்டேட்டி சென்டரில் ஏதாவது ஃபால்ட் வந்தது, அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பஃபேக்கு போகிறோம், நிறைய வகை உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம், சாப்பிட்டோம், வயிறு நிறைஞ்சிடுச்சு. பட் நம்ம சாப்பிடாத ஒரு பொருளை நம்ம பார்க்குறப்ப திரும்பி நம்ம அதை சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்றது தூண்டும் அந்த பார்வை. ஆனால் செட்டேட்டி சென்டர் நன்றாக வேலை செய்யும்போது நமக்கு இது போதும் என்ற திருப்தி கொடுக்குறப்ப அது அப்படியே நின்றும். அந்த பேலன்ஸ் போகிறப்ப தான் ஓவர் ஈட்டிங், ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் போன்ற மற்ற வியாதிகளும் சேருது.
0: கண்டிப்பாங்க சார், பிரெயின் எப்படி நம்மளுடைய உடம்பை முழுவதுமாக கட்டுப்படுத்துது, எப்படி நம்மளுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என் ரூம் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: வெல்கம் பேக். நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக நம்மளால் மொபைல் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல உட்கார முடியுமா அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கு தான். அவ்வளோ நேரம்லாம் யாராலையுமே வந்து உட்கார முடியாது. அரை மணி நேரமும் 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு வந்து கேட்குது. அப்போ பல பேருக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான், அரை மணி நேரம் கூட தனியாக வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாதது தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது மனசுக்குள்ளார நம்ம எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்போம். அதாவது இல்லைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், கை வந்து மொபைலை தேடி போவோம். குறிப்பாக நைட்டு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கண்ணை மூடுற வரைக்குமே நம்ம வந்து மொபைல் ஃபோன் இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிட் நைட்டில் நமக்கு வந்து அந்த தூக்கம் வந்து கலைஞ்சி நம்ம வந்து முழிக்கிறோம். அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் நம்ம வந்து தவிக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மனசு அமைதி இல்லாத ஒரு தன்மையில் வந்து இருக்குது. அதற்கான ஒரு அலாரம்னு கூட இதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஒரு சைக்கிள் தொடர்ந்துச்சு அப்படின்னா மனசு வந்து சரியில்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியல அப்படின்னா சலிப்பாக இருக்குது, ரொம்ப சலிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு வகை இருக்கான். ஒன்று, உடம்பு சும்மாவே இருக்காது, இல்லாட்டி நம்ம கை கால்லாம் வந்து நம்ம காலை சும்மா ஆடிக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருந்தா கையை வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பதற்றமாகவே வந்து இருப்போம் எப்பயுமே. இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளார 1000 விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகள் நம்மளுடைய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நாம் வந்து எடுத்துக்கிற கஃபைன் கூட ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குங்க, நம்மளுடைய பதற்றத்தை அதிகப்படுத்துறதில்ல. சரி நாகராஜி, இதை வந்து இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணணும். அதே மாதிரி வந்து சரியான உணவு முறை, குறிப்பாக நைட்டில் நம்ம எடுத்துக்கிற உணவில் ஒரு முக்கியமான கவனம் செலுத்தணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் டீ டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour முன்னாடி நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து பார்க்கறத தவிர்த்துடணும். கண்ணை மூடி சும்மா கூட அமைதியாக கூட இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நினைவுகள்லாம் கூட நம்ம மனசுலேருந்து வெளியே போகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ண

0: ஆசைகள் கனவாவதும் கனவு லட்சியமாவதும் லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
1: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம கூட வந்து சித்த மருத்துவர் தங்கதுரையா இணைஞ்சிருக்காரு. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல ஐயா, பொதுவாக இந்த விரதம் வந்து கடைபிடிப்பாங்க இல்லைங்களா ஐயா? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை விரதம் அப்படின்றத பல வகையில் வந்து கடைபிடிப்பாங்க. இந்த விரதம் வந்து ஒருத்தர் வந்து ஏன் கடைபிடிக்கணும், அதனால் அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி, இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்க ஐயா.
4: ஆரோக்கியம் வளர்ப்பதற்கு விரதம் கடைபிடிப்பது மிக முக்கியமான விஷயமாகும். விரதத்தின் அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், ஏகாதசி விரதம், முன்னோர்கள் அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் விரதம், இப்படி விரதங்கள். விநாயகருடைய வழிபாட்டில் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது. இந்த விரதம் பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்தா இரவு நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இரவு நேரத்தில் வானத்தில் நிலா வந்ததுக்கப்புறம்தான் விநாயகரை பூஜித்துட்டு பிறகு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். அப்படியே ஒரு நாள் பசி அடக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அந்த விரதம் இருப்பதன் காரணமாக இந்த தேகமானது சுத்திகரிக்கப்படுகிறது என்பது நமது முன்னோர்களால் கண்டறியப்பட்டது. ஆகவே அவர்கள் வகுத்து சொன்ன எந்த ஒரு விஷயம் என்றாலுமே கூட அது காரணம் இல்லாமல் இல்லை. லங்கனம் பரம ஔஷதம் என்று சொன்னார். ஒரு நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லங்கனம் விரதம் பரம ஔஷதம், இறைவனுடைய மருந்து விரதம் இருப்பது அப்படின்னு சொன்னார். இப்போ அமாவாசை விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை நேரத்திலிருந்து எதுவும் சாப்பிடாமல் மத்தியானம் அந்த படைகளெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய வழக்கம். இது ஒரு வேலைக்கான விரதம் இல்லை, காலை மாலை சாப்பிட்டுட்டு இரவில் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய வழக்கமும் வந்தது.
3: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனநலனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது மனநலன் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அப்படியே லஞ்ச்லாம் வந்து நேரம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மதிய நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சும்மா டயர்டு வந்து இருக்கும், ஒரு தூங்கலாம் அப்படின்னு வந்து தோணும். இதற்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மைண்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அது எப்படி சுறுசுறுப்பாக உடனே மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டு ஆஃபீஸில் இருந்தால் மொபைல் ஃபோன் பார்ப்போம், வீட்டில் இருந்தால் டிவி பார்ப்போம். இதுக்கு பதிலாக நமக்கு வந்து பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணலாம். பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டு கூட பாடலாம். நமக்கு பாடணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம தனியாக யாரும் கேட்காத ஒரு இடத்துல நின்று போயிட்டு பாட்டு கூட பாடலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஆக்டிவாக மாற்றிடும். அதே மாதிரி பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சால் அது உடனே நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு பிடிச்ச பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், அது மொபைல் ஃபோன் பயன்படுத்தாமல் கேட்கணும். அப்படி எப்படி நகராட்சி கேட்க முடியும் அப்படின்னா பாட்டு மட்டும் கேட்கலாம், ஆனால் வந்து ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணனா ஆக்டிவ் ஆயிடுவோம். அதுக்குன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது எனக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறது தான் நகராட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மொபைல் ஃபோன் டிவி அது பிடிச்சாலும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் மனசு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து அந்த பாரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி நகராஜ், ஆட்டோ திருப்புனா ஆட்டோ கண்ணாடி திருப்புனா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையாலுமே ஒரு பேப்பரில் எடுத்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் சும்மா அதை கிழிச்சு போட்டாலும் சரி இல்லை தூக்கி போட்டாலும் சரி அந்த மனசு பாரம் வந்து குறைஞ்சிரும். இதை வந்து நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹீலிங் மெத்தடாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: நம்ம எல்லாருக்குமே வந்து உடம்புல படுற காயத்தை விட மனசுல படுற காயம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில மனசுல அடிக்கடி காயப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பத்தி மறக்காம என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அங்க இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில
3: பாடல் வந்து நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, 3EE

டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இந்தியாவில் புகழ்பெற்ற குவாலியர் அரச குடும்பத்தை சேர்ந்த இளம் வாரிசா இப்போ கிட்டத்தட்ட 4500 கோடி அரண்மனையோட இளவரசியா இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். அனன்யா சந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க இந்தியாவின் மத்திய அமைச்சர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்களா ஒருத்தரா இருக்கக்கூடிய ஜோதிராதித்யா சித்தாவினுடைய மகளா இருக்காங்க. இவங்க மத்திய பிரதேசத்துல புகழ்பெற்ற குவாலியர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து ஒரு பாரம்பரிய வாரிசா வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குவாலியர்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய பாரம்பரிய ஜெய்விலாஸ் அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனை வந்து கிட்டத்தட்ட 4500 கோடி அந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய அரண்மனையா இருக்க ஆரம்பிக்குது. அந்த அரண்மனைக்கு வாரிசா இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்யா சந்தியா தான். கிட்டத்தட்ட அந்த அரண்மனையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 400க்கும் மேற்பட்ட ரூம்கள் அப்படின்றது இருக்க இந்த பிரம்மாண்டமான வரலாற்று அரண்மனை வந்து 400 அறைகளை கொண்டிருக்குது அப்படின்றது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஒருத்தங்க சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு போது மிகப்பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அப்பா மக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீடுகள் இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், இல்லை நம்மளே புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் அரச குடும்பம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து 4500 கோடி சொத்து மதிப்புள்ள அரண்மனைக்கு சொந்தக்காரரா இளவரசியா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு போது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய பின்னணியா இருக்கட்டும், இல்ல கோடிக்கணக்கான சொத்துக்களும் வந்து அதிகமா இருந்தாலும் அனன்யா சந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா உலகுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கல்வியும் வந்து அதிகமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பட்டங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய அரச காலத்து நடைமுறை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய குடும்பத்தோட வரலாறு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து சிறப்புமிக்க அடையாளங்கள் அப்படின்றத தெரியும். அதே மாதிரி கலாச்சாரங்களும் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் இது எல்லாத்தையும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு நவீன இளவரசியா செயல்பட்டு இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னோட வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்களா இருக்கு அப்படின்போது அது எல்லாத்தையும் நான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்றதே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா நான் இவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 4500 கோடி மதிப்பு 400 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான அரண்மனையோட வாரிசா ஒரு பெண் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏத்த மாதிரி கல்வியிலும் நவீன உலகத்திலையும் தன்னோட திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அனன்யா சந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பாரம்பரிய பின்னணியா இருந்தாலும் நம்மள அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி நம்மள மெருகேத்துக்கிட்டே இருக்கிறது மூலியமா தான் நாம யாரு நம்மளுடைய சாதனைகள் என்ன அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா பெண்கள் இது எல்லாத்தையும் பண்ணணும், அதுதான் நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிற விஷயம் எல்லாருக்காகவும். ஸோ அதனால பெண்கள் எல்லாரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, நீங்க யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில பெண்களுக்காக இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே கேட்டு வாங்கிட்டு வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்து இருக்க?
4: டேய், நானே பல்லு வலியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா? என்ன
3: என்ன மச்சான் கோபமா பேசுற?
4: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா?
3: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
4: என்னடா
3: பல்லுதான்டா காரணம்.
5: ஐயோ ராமா,
6: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhangaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றதை நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: உணவு அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உணவுல எது எதெல்லாம் சாப்பிட்டா அமிர்தமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். கடந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாடு அப்படின்றது வந்து பெண்கள் அதாவது 50% காய்கறிகளும் கீரைகளும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், 25% சாதம் இருக்கணும், மீதி இருக்கக்கூடிய 25% வந்து முட்டை, அதுக்கப்புறமேட்டு வந்து சுண்டல் மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டீன் நிறைந்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து என்னென்ன உணவுகள்லாம் பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அமிர்தமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தி தான் நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். முதலாவதா வந்து இரும்பு சத்தின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லி டாக்டர்களே வியந்து பார்த்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு 2 நாள் வந்து முருங்கை அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தியும் உடம்பு உறிஞ்சிறதுக்கு விட்டமின் சி தேவைப்படும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த எலுமிச்சைப்பழமும் நெல்லிக்காயும் இருக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயம். அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய வாட்டரை வந்து குடிக்கிறத தவிர்த்துருங்க. ரொம்ப சில்லுன்னு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மணல் கொட்டி அது மேலே ஒரு மண்பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி விடுங்க. அந்த மணலை சுற்றி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்டு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். ஏசியே தேவையில்லை, இந்த ஃப்ரிட்ஜே தேவையில்லை, இதெல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமே பெண்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்துக்காக, அதாவது பெண்கள் சரியான உணவுகளை எடுத்துக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் இது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால இந்த விஷயத்தை நான் பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்கள் தெரிவிக்கலாம் நேர்களே. ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணம்மா பகுதியில் வந்து பேச போகிறாங்க. ஸோ இன்னைக்கு யார் எங்கேருந்து வந்து பேச போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேவதி மேம் தான், யோகா தெரப்பிஸ்டாக. நம்ம சேலமில் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேச போறோம். வாங்க அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில போய் பேசிடலாம். ரேவதி மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க குழந்தைகள் வந்து அதிகமா இப்போ இருக்க காலகட்டத்தில் மொபைல் அடிக்ஷன்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி யோகா கிளாஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல வைக்கிறாங்க அப்படின் போது, நான் ஸ்கூலுக்கு போகல, நான் இங்கேயே இருக்கேன், என்னால அங்க போயிட்டு யோகா எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின் போது, ஸோ அந்த மொபைல் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த யோகா எந்த அளவுக்கு ஹெல்ப்
6: பண்ணுங்க? அந்த குழந்தைங்களை பிஸியா வேற விஷயத்தை பண்ண வச்சீங்கன்னா மொபைலுக்குள்ள போக மாட்டாங்க. நம்ம வந்து மொபைல் பார்க்காதன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ வரையும் பார்க்குறேன், என் பையன் மொபைல் பார்க்குறான்னுட்டு மொபைல் பார்த்துட்டே தான் எல்லா வேலையும் பேரண்ட்ஸும் செய்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம குழந்தைங்களை கரெக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் சொல்லுவேன், யங் மாம்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை ரொம்ப ஸ்மார்ட்டாக மாற்றி காட்டுறேன்னு சொல்லுவேன்.
5: ஸோ குழந்தைகளை வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளை சொல்கிறதையும் தாண்டி, அவங்க முன்னாடி நாம் எப்படி இருக்கோம், நாம் அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அவங்களுமே நம்மளை பார்த்து வளரக்கூடியவங்களாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட ரேவதி மேம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் வந்து ஒரு வயசு குழந்தையாக இருந்தாலும் நான் ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு காரணமாக என்ன அமையுது அப்படின்னா, நாம் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்து தான் குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வச்சு நமக்கு புரிய நினைக்கிறேன். மேம், இப்போது குழந்தைகள் அப்படின்றதையும் தாண்டி வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்படின்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால பல பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த யோகா அப்படின்றது வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் மேம்?
6: கண்டிப்பாங்க, அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிற பீரியடில் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதீத கோபம், ஒரு நம்பிக்கையின்மை எல்லாமே ஏற்படும். அந்த பீரியடில் ஒரு நல்ல யோகா சென்டரில் போய் நீங்கள் சேர்த்துறது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சு போய் பண்ணுவீங்களோ தெரியாமல் பண்ணுவீங்களோ, பேரண்ட்ஸ்க்கு அதோட வர்த்தி எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல. ஆனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு கொண்டு போய் அந்த குழந்தைய சேர்த்துங்க. நீங்கள் அந்த சேர்த்தும் போது உங்களுக்கு ஒரு டவுட்டில் கூட சேர்த்தலாம், ஆனால் ஒரு நல்ல சென்டரில் போய் நீங்கள் சேர்த்து ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.
5: நிறைய டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு போது அந்த நேரத்தில் யோகா மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு போது அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால வளர்ந்து வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களை வந்து யோகா சென்டருக்கோ இல்லை ஏதாவது உடற்பயிற்சி அவங்களுக்கு டெய்லியும் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க சமாளிச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர்களை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வராதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம், யோகா தெரபிஸ்டா. நம்ம ஊர்ல 5 வருஷத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை வந்து யோகா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து யோகா தெரபிஸ்டா இருந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி மேம். அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க யோகா அப்படின்றது வந்து டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அவங்க டெய்லியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் ஒரு அளவுக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த டீனேஜ் பருவத்துலதான் வந்து பெண்களுக்கு கான்பிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்க ஆரம்பிக்குது இல்லையா? சோ அது சரி செய்யறதுக்கு இந்த யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கும் மேம்?
3: கண்டிப்பா உதவியா இருக்கும். சரி, இப்ப நீங்க என்கிட்ட மேம் எனக்கு ஒரு 3 ஆசனம் மட்டும் சொல்லி கொடுங்க, என் வயிற்ற குறைக்கணும், 3 ஆசனம் மட்டும் சொல்லுங்க, நான் ஹைட் ஆகணும், 3 ஆசனம் சொல்லுங்க, என் உடம்ப குறைக்கணும், கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன். வாங்க, ஒரு 3 மாசமாவது அட்லீஸ்ட் உங்க குழந்தைங்களை அனுப்புங்க, இல்ல நீங்க வாங்க, 6 மாசம் கோர்ஸ் பீரியட் வச்சிருக்கோம், ஆனா ஒரு 3 மாசமாவது வந்து ஓரளவுக்கு கத்துக்கோங்க, அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்.
2: ஓகே மேம், இப்போ எல்லா குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ல வந்து பிரஷர் அப்படின்றது அதிகமா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல யோகா பண்றது இந்த அளவுக்கு பெனிஃபிட்
3: ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சார், இப்போ 24 hours இருக்குன்னா ஒரு 8 to 10 hours கண்டிப்பா குழந்தைங்க தூங்கணும். மிச்சம் எல்லா நேரமும் புக்கோட தான் உட்காந்துருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்திரிச்ச உடனே மொபைல தான் நோண்டுறாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், காலையில எந்திரிச்சு எப்படி அந்த குழந்தை பாத்ரூம் போகணுங்கிறதுல இருந்து எப்படி தூங்கணுங்கிற வரையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை அந்த குழந்தை ஃபாலோ பண்ணாவே போதும். அது ஃபாலோ பண்ணுதான் பேரண்ட்ஸ் பார்த்தாவே போதும். அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் புதுசா கொண்டு விட சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் நீங்க கொண்டு விட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் டைமை எப்படி ஈஸியா கிராஸ் பண்றதுங்கிறத அந்த குழந்தைய கத்துக்கும்.
2: கண்டிப்பா இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத மேம் வந்து இன்னைக்கு சூப்பரா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்துல இதுக்காக நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம், இல்ல இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுதான் பெண்களா இருக்கட்டும் இல்ல ஆண்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த எக்ஸசைஸ் யோகா இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கே நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த யோகா மெடிடேஷன் உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னா அவங்களுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின் போது அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து வராங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த டைம்ல அவங்களால ஏதாவது பெயின் ஏற்படுது அப்படின் போது அதை ரிலீஃப் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்களோட உடல் ரீதியாக மன ரீதியாக பல சவால்களை சந்திக்கிறாங்க அப்படின் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலேருந்தே பழக்கம் அப்படின்றது அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் உணவு உடற்பயிற்சி மனநலம் இது மூணுமே நல்லா இருக்க ஆரம்பிச்சது.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கிறேன் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கறது சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வீடியோ எடிட்டிங்கு என்ன வெப்சைட் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ADAI அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, HEYEDDIE.AI அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பேர். இந்த EDAI அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான வீடியோ எடிட்டிங்லாம் உங்களால் இந்த வெப்சைட்லேருந்து பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் சாஃப்ட்வேராக தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுக்குமே இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ரஃப் கட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் ANB ரோலிங் அதெல்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆங்கிள்ஸில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை டக்குன்னு எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எத்தனை டேக் இருந்தாலும் அதில் எந்த டேக் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஏஐ கிட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த கேப்ஷன்ஸ் ஆட் பண்ண வீடியோவை இன்ஸ்டாகிராமோ யூடியூப்கோ எந்த மாதிரி வேணுனாலும் உங்களால் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க

முடியும். இதெல்லாம் ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவே ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்த வெப்சைட்ல இருந்து நீங்க எடி ஏஐ அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அண்ட் மேக்கு டவுன்லோட் பண்ணி நீங்க அங்கிருந்து ப்ராம்ப்ட் மூலமா கூட உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரை நீங்க ஹே எடி டாட் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்க சொன்ன மாதிரி மேக் அண்ட் விண்டோஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரேனுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட கேட்டு வாங்க மக்களே.

0: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணி.

ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் B+ கிளினிக்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா, பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். அதனால கருத்துக்கள் ஏதாவது அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு இப்போ இது பாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் வச்சிருக்கேன். நீங்க இந்த ஜூன் மாசத்துல மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக மொத்தமா நிறைய போன் ரிலீஸ் ஆகுது. அதுல உங்களுக்கு எந்த மொபைல் செட் ஆகுமோ அந்த மொபைல் வாங்கிக்கலாம். நிறைய பிராண்ட்ல இருந்து பட்ஜெட் மொபைல்ல இருந்து பிளாக்ஷிப் மொபைல் வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த வாரம் ஃபுல்லா நான் வந்து டெக் குரு நிகழ்ச்சியில இந்த ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஆகக்கூடிய மொபைல் பத்தி எல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எந்த போனை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்ரோலா எஜ் 70 Pro Plus அப்படிங்கிற ஒரு சூப்பரான போனோட ஸ்பெக்ஸ் தான் சொல்ல போறேன். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு, அதே மாதிரி பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சில மொபைல் ரிலீஸ் ஆகலாம், ஒரு சில மொபைல் ரிலீஸ் ஆகியிருக்கலாம். ரிலீஸ் ஆன மொபைலோட ப்ரைஸ் வந்து விலை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ரிலீஸ் ஆக போகிற மொபைலோட விலை வந்து கொஞ்சம் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். அதனால் இந்த ஸ்பெக்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் வாங்குறப்ப என்ன ஃபோனு என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. மோட்டோரோலா

870 Pro Plus 5G. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் செமையாக கொடுத்துருக்காங்க. மோட்ரோலாவோட எஜ் 70 Pro அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குல்ல, அதோட அட்வான்ஸ்டு வேரியன்ட்டுன்னு கூட இதை சொல்லலாம். இதில் மீடியா டெக் டைமென்சிட்டி 8500 எக்ஸ்ட்ரீம் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் கேம் விளாடுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஹெவியான ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதில் 12 GB ரேம் வருது. 12 GB ரேம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும், ஃபோன் வந்து லேக் ஆகாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.8 இன்ச்சுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட டிஸ்பிளே வருது, 44Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, அது கூடிய கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. மற்றபடி டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமரா வந்திருக்காங்க, செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 3 கேமரா வருது, அது கூடிய ஃப்ளாஷ் லைட்டும் வந்துடுது. இந்த பின்னாடி கொடுத்துருக்க டிசைனில் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டோரோலா எப்பயுமே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேகன் மெட்டீரியல். நடுவில் வந்து மோட்டோரோலா லோகோ வந்திருக்கு. பின்னாடி கேமரா பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 3 கேமராவுமே வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவும் 50 MP, அல்ட்ரா வைட் கேமரா மேக்ரோ கேமராவும் 50 MP, டெலிஃபோட்டோ கேமராவும் 50 MP கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பயன்படுத்தி உங்களால் 4K 30-60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷோடு வருது, அதாவது கேமரா பக்கத்தில் தனியாக ஒரு ஃப்ளாஷ் லைட் வைக்காமல் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஸ்க்ரீன்லேருந்து ஃப்ளாஷ் ஆகி வரக்கூடிய அந்த வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது கூட முன்னாடி இருக்க கேமராவிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் 4K ரெக்கார்டிங்கில் எடுத்துக்க முடியும், அதே 30-60 FPS எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி 6500 mAh டர்போ சார்ஜிங்கோட வருது. இதுதான் மோட்டோரோலா எச் 70 ப்ரோ ப்ளஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து நினைந்திருங்கள், சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கிறேன்னுடன் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கும், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
2: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதாவது இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாதுல்ல. அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவாக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்கள், இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது பார்க்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் மொபைல் வச்சிருக்கீங்களா, அதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை உடனே ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வச்சிருக்க ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒரு சில ஆப்லாம் வந்து நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம்னே தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவோம். சரி, யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப் வந்து உண்மையாகவே அந்த ஆப் வந்து சேஃபாக நம்ம ஃபோனுக்கு அது நல்லா இருக்குமா, சேஃபான ஆப்பாக அது நம்ம சைடில் இருக்க எந்த டேட்டாவும் எடுக்காமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காகவே சாம்சங்கில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதுக்காக வந்து நீங்கள் ஆப்லாம் செக் பண்ணுறதுக்கு தனியாக எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா நாங்கள் கொடுக்கறத ஆன் பண்ணி வச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து ஆப் செக்யூரிட்டி. ஆப் செக்யூரிட்டினா நீங்கள் ஆப் லாக்னு நினச்சிக்காதீங்க, இது ஆப் லாக் கிடையாது. ஆப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் வந்து சேஃபான ஆப்பாக நல்ல ஆப்பாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கானது தான் ஆப் செக்யூரிட்டி. இப்போ எப்படி செக்யூரிட்டி அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங்குள்ளே போகிறோன்னா நீங்கள் யார் என்ன எதுக்காக இந்த பில்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னு ஆயிரத்தி கேள்வி கேட்டு ஓகே இவரு நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொல்லி நம்பினதுக்கப்புறம் தானே அனுப்புவார். அந்த மாதிரி தான் இந்த வந்து ஆப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் வந்து சேஃபான ஆப் தானா, இந்த ஃபோனில் போனால் நீ எந்த டேட்டாஸும் எடுக்க மாட்டியா, நான் நம்பலாமா அப்படின்னு கேட்குறத ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிட்டு போனீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப் செக்யூரிட்டி அப்படின்னே ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்கும், ஆப் ப்ரொடெக்ஷன், கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்கும். ஆப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் வந்து சேஃபான ஆப் தானா அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்கேன் மட்டும் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்பையுமே ஸ்கேன் பண்ணிவிடும். உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்பையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் சேஃப் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்ட்டு. இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்டும் பார்த்தீங்கன்னா

0: கிட்டத்தட்ட அந்த ஸ்கேனர் மாதிரி தான். ஆனால் இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து கொடுத்துருக்கக்கூடியது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்பே சேஃபான ஆப் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ரெண்டு ஆப்புமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனும் எனேபிள் பண்ணி வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ஃபோன் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணாமலே சேஃபாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆன்டி வைரஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக சைடுக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான சூப்பரான பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
1: போடா

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.

வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்க கிட்ட பேசிட்டு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கேட்கறீங்களா டெக் குரு நிகழ்ச்சியில பல விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம். எதுக்கு இது வாக்கறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்காதுங்க. நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் நான் இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறத எங்களால் முடிவு பண்ண முடியும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அனுப்பலாம். இதை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பிடிச்சிருந்தா அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜை கூட நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட மெசேஜை நீங்கள் அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நேர்ந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் துபாக்கர் என் கூட. இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் தான் வச்சுருக்கேன். இது என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலை பற்றினது. சம்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே வந்து நாமளே ரொம்ப சூடாகிறோம், ஏன்னா அவ்வளோ ஹீட் அடிக்குது. எல்லா டைமை விட இந்த டைம் கொஞ்சம் வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் நாமளே வந்து நம்மளைய மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம், இளநீர் எடுத்துக்கிறோம், தர்பூசணி இந்த மாதிரியான நிறையா பழம் காய்கறிகள்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்குறோம். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணுவோம், மொபைல் ஃபோனை வந்து நம்ம சரி பண்ணுறது அதை பராமரிக்கிறது இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சம்மர் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்கள் ஃபோன் நார்மலாக ஹீட் ஆகிட்டு இருந்தாலும் சம்மர் சீசனில் அதிகமாக ஹீட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு பேட்டரிஸ் வச்சுருக்கோன்னா ஹை டெம்பரேச்சரில் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் வந்து உங்கள் ஃபோனை செயல்படுத்துறதுக்காக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் ஆல்ரெடி ஹீட் ஆனால் கூட அதை கூல் பண்ணுறதுக்காக உள்ளே நிறையா வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அதிகமாக உள்ளே வேலை செய்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் ஹீட் ஆகலாம். அதனால் உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்பப்போ ஆன் பண்ணக்கூடிய ப்ளூடூத் இன்டர்நெட் ஜிபிஎஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்பப்போ ஆன் பண்ணக்கூடியதை எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளூடூத் இன்டர்நெட்லாம் வந்து பேக்ரவுண்டில் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் எப்பயுமே அதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்பயுமே அது ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் கூட உங்கள் மொபைல் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஜிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கூகுள் மேப்போ இல்லை வேறு ஏதாவது மேப் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம செயல்படுத்தும் போது ஆன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கறதுனால நாம் வந்து ஒரு சில ஆப்புக்கெலாம் ஆல்வேஸ் ஆன் கொடுக்குறோம். ஆனால் அதையுமே மாற்றிட்டு வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அந்த ஆப் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதுவுமே தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. தேவையில்லாமல் எல்லா டைமும் அது யூஸ் பண்ணுற மாதிரியும் தேவையில்லாமல் லொக்கேஷன் பர்மிஷன் எல்லா ஆப்புக்கும் கொடுக்காதீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த தினத்தோட ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகம்லாம் பொல்யூஷன் அடையுது இல்லை, அதாவது நிறைய பொல்யூஷன்லாம் ஆகுது. ஸோ இந்த உலகம் வந்து பொல்யூஷன் ஆகிறத எப்படி எப்படி எந்தெந்த விதத்தில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் பொல்யூஷன்லாம் ஆகுது இல்லை, அந்த பொல்யூஷன் ஆகிறத எந்தெந்த விதத்தில் நாம தடுக்கலாம் அப்படின்றத நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. சோ நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கீங்க சமூக வலைத்தளங்களில். அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு பேசிகிட்ருக்கேன். அதாவது இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த தினத்தோட ஸ்பெஷலாக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு சூப்பரான விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு மண்ணில் மக்கிற மாதிரியான பால் பாக்கெட் கவரை அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொல்யூஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான இனோவேஷனான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தோட ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய ட்ரஸ்டில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் இன்றைக்கி நிறைய செடிகள் மரக்கன்றுகள்லாம் நட்டுருந்தாங்க. அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. இன்னும் நிறைய தன்னார்வலர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விதை பந்துகளையும் வந்து செஞ்சு எல்லாம் வந்து தூவிட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாமளும் நம்மளால் முடிஞ்ச மரக்கன்றுகள் செடிகள்லாம் நிறைய நட்டு இந்த நம்ம ஊரை பசுமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த வருங்கால சங்கதிக்கு ஒரு சூப்பரான விஷயமா அமையுங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா எப்பயாவது உங்கள் பர்த்டேக்கோ இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் பிடிச்ச நாள்லாம் வரும்ல, அப்போ ஒரு மரத்தை வந்து நட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மெமரபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெலாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்ருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா,

0: வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால், புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: என்னாமாமா, காலையிலே வாக்கிங் போல?
3: ஏண்டா மாப்பிள்ள, நானே பெட்ரோல் வச்சு டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன டென்ஷன் ஏத்துற? நீ
2: ஏண்டா மாப்பிள்ள, நடந்து போனா உடம்புக்கு நல்லது தானே? வெயிட் எல்லாம் குறையுது இல்ல?
3: உடம்பு மட்டுமா குறையுது, பர்சும் குறையுதுரா மாப்பிள்ள?
2: என்ன மாப்பிள்ள, முடியெல்லாம் இவ்வளவு விட்டுருக்க, வெட்டி எவ்வளவு நாள் ஆகுது? உள்ள குருவியே கூடு இருக்கும் போல இருக்கே.
3: சுமார் ஒரு 6-7 மாசம் இருக்கு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நான் போய் அந்த கடைக்கு போய் முடிவெட்டி வந்துடுறேன்.
4: வாங்க சார், வாங்க. என்ன கட்டிங்கா செய்வீங்க சார் பாருங்க? சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் மாதிரி கட்டிங் பண்ணுங்களா? எந்த மாதிரி சார் வேணும்? கஜினி சூர்யா மாதிரி பண்ணிவிடுவா?
3: தம்பி, எனக்கு அதுல பாதி இதுல பாதி, மீதி எனக்கு வெட்டி விடுங்க தம்பி.
4: மீதி வெட்டி விடுறதா? பாருங்க, மக்களே பீதி ஆற அளவுக்கு வெட்டி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணவா சார்?
3: ஆ ஓகே தம்பி, ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி.
4: சார் முடிஞ்சது சார், பாருங்க எப்படி இருக்கு.
3: சூப்பரா இருக்கு தம்பி. எவ்வளவு தம்பி ரேட்டு?
4: சார் என்ன கட்டிங் சேவிங்லாம் போக, ஒரு 1500 ஆயிடுச்சு சார்.
3: என்னது 1500? என்ன தம்பி சொல்றீங்க?
4: ஆமா சார், பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம கட்டுப்படி ஆகணும்ல
3: தம்பி. பெட்ரோல் வரைக்கும் சலூனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு?
4: சார் கேஷா ஜிபேவா
3: தம்பி?
5: இப்படிதான் ஒரு டைம் நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் பில்லு ரேட் அதிகமாக வந்தது. அதிகமாக வந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தம்பி, கேஸ் விலைலாம் ஏறிடுச்சுப்பா, அதனால தான் ரேட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெளியே போர்டை பார்த்தா மண்பாண்ட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் என்னன்னா மண்பாண்ட சமையல்னு சொல்லிட்டு போட்டு ரேட்லாம் வந்து ஏற்றிருக்கீங்க, அதுவும் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ஏறுது, அதனால நான் ரேட் ஏற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்னன்னா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த தினத்தோட ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து பொல்யூஷன் ஆகுது இல்லை, அதெல்லாம் நீங்கள் எப்படி எப்படி தடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவர் இந்த உலகம் பொல்யூஷன்லாம் ஆகுது இல்லை, அதை எப்படி எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தார். அவர் என்னென்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நெகிழி பை, அதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக குறைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை எரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மரம் வந்து எக்கச்சக்கமான மரங்களை நடணும். மரம் நடுறது மட்டும் பெருசு இல்லைங்க, அதை வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அதாவது கரெக்டான டைமில் தண்ணி ஊற்றணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கஸ்தூரி அண்ணா சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் சொன்னது எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம கஸ்தூரி அண்ணா சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேர் மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நட்டுட்டு கொஞ்ச நாள் பராமரி

பராமரிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஆனால் அந்த மரம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் நம்ம பராமரித்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் லவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு ஃபுட் லவராக இருக்கீங்க, குறிப்பாக இந்த சாண்ட்விச் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா, டேஸ்ட் ஆஃப் அட்லஸ் இருக்காங்களே, அவங்க உலகத்தோட டாப் 30 சாண்ட்விச்சஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 25வது இடத்துல நம்ம இந்தியாவோட மும்பை இருக்குல்ல, மும்பையோட அந்த சாண்ட்விச் தாங்க இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மும்பையை சேர்ந்த சாண்ட்விச் லவர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறைக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகம்லாம் பொல்யூஷன் ஆகுது இல்லை, அதை நீங்கள் எந்தெந்த விதத்தில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க?
5: டேய், நானே பல்லு வழியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா?
4: என்ன மச்சான் கோபமா பேசுற?
5: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா?
4: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
5: என்னடா
4: பல்லுதாண்டா காரணம்?
6: ஐயோ ராமா.
7: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும்.

0: வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது கேன்சரா?
0: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
2: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த தினத்தோட ஸ்பெஷலா இந்த உலகம்லாம் வந்து பொல்யூஷன் ஆகுதுல, அதை நீங்க எந்தெந்த விதத்துல தடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்ல. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசிநாயகம்பட்டியிலேருந்து சதீசன் கால் பண்ணி அவரு வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து சொன்னாருங்க. அவரு என்னென்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூசேஜை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வந்துட்டு பார்சல்லாம் கட்டி தரும் போது பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இப்போ ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் அந்த வாழையில் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கிற மாதிரியான காகிதங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்சல்லாம் கட்டித்தராங்க. அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக் அந்த பொல்யூஷன்ஸ்லாம் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மக்கள் நிறைய பேர் மரம் நட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து வாலண்டியராக மரம்லாம் நட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விவேக் சார்லாம் வந்துட்டு 1 crore மரத்துக்கு மேலாம் நட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மரங்கள் நிறையா நட ஆரம்பிங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தருங்க, அவரை வந்துட்டு லைப்ரரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிறவர் தான் அன்கே கோவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு ஒரு நார்மல் பஸ் கண்டக்டர் தாங்க. இவர் அவரோட சொந்த காசான 20 lakh rupees செலவு பண்ணி இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய லைப்ரரி, அதாவது ஃப்ரீயாக புக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு பெரிய லைப்ரரியை அவர் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக படிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரியில் படித்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிஜமாலுமே அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு நம்ம அன்கே கோவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் இருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு இன்றைக்கி அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: help.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இவ்வளோ நேரம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாங்க. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இப்போ இந்த உலகம்லாம் வந்து பொல்யூஷன் ஆகுதுல, அதை நீங்க எந்தெந்த விதத்துல தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ மரம்லாம் வந்து வெட்டுறாங்கல்ல, ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 2 மரமா வந்து நடுங்க. இப்போ வீடுலாம் வந்து கட்டும் போது அந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க 1 மரமா வந்து வெட்டினீங்க அப்படின்னா 2 மரத்தை நீங்க நட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த சவுண்ட் பொல்யூஷன்லாம் இருக்குல்ல, அதையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்ல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, அப்போ வந்து திடீர்னு ஹாரன்லாம் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு நிறைய பேருக்கு அஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம கோகுல் பிரதர். இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ரீசெண்டாக உங்களோட ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோ. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி இப்படிலாம் இருக்கணும், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கோம் பிரதர். நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது நெகட்டிவிட்டிஸை பற்றியுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போ ஒரு சில பேருக்கு அந்த வியூஸ்லாம் வந்து போகல அப்படின்னா ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகிடுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் இல்லையா பிரதர்?
11: கண்டிப்பாக, ஏன்னா எல்லா வீடியோஸுமே நம்மளுக்கு வியூஸ் போயிடாது.

0: ஓகே ஓகே பிரதர், புரியுது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி வந்துடுங்க. ஸோ பிரதர், இப்போது ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா எப்படி பிரதர் இருக்க போகுது?
1: ஆஸ் அ கிரியேட்டராக சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி நாளில் பேசிக் நீடாக ஆயிடுச்சு. அன்றைக்கி நாளில் உணவு, உடை, தங்குமிடம் அப்படின்ற அந்த மூணு இருந்ததை தாண்டி இன்றைக்கி நாளில் குழந்தைங்களுக்கு ஃபோனு, ஃபோன் இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவங்க அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும். அன்றைக்கி நாளில் நான் அழுதுகிட்டு இருந்தேன், ஒரு ₹5 இல்லை சரிவாவா அடிக்க மாட்டேவான்னு சொல்லி தட்டி கொடுத்தாலும் நம்ம சரியா, பட் ஆனால் இன்னைக்கு நாளில் ஃபோனை கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே சரியா வராங்க. ஸோ வந்து இப்போ ஃபோனில் நம்ம பண்ணுற அந்த ஒரு விஷயங்கிறத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதுக்கான நான் இந்த இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதுக்கு ஒரு அழிவு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாளில் குழந்தையாக இருக்கவன் நாளைக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னா நாளைக்கு அந்த இடத்துல வேற ஒரு குழந்தை அந்த ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ டிஜிட்டல் ஃபீல்டு அப்படின்றது நல்ல ஒரு தோய்வு ஏற்படாத ஒரு ஃபீல்டு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நம்ம கோகுல் பிரதர் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எல்லா டைம்லையும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் தன்னைத்தானே வந்து நிரூபிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நாளுக்கு நாள் அப்டேட்டட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே அப்டேட்டடாக இருங்க, அப்போ தான் இந்த ஒரு ஃபீல்டில் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

கை கோர்த்து நடக்க வேண்டிய அவலோ நானும் ரோட்ல டூயட் பாடல போல.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ நம்ம கூட இப்போ யாரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, துறையூர் பசங்க இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம கோகுல் பிரதர் இருக்காருல, அவர் தான் அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நம்ம நிறைய விஷயங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க பிரதர்.

0: மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் தரமான கண்டென்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக ரீசெண்டாக நடந்த அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் என்ன தேவை, யாரை எந்த இடத்துல கேட்ச் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வீடியோ குழந்தைங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு சர்க்கஸுக்கு போயிருப்போம், ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ அப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் படிக்கிற ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் பேசிப்பாங்கண்ணா அந்த மாதிரி. அப்போ நம்ம ஸ்கூலில் போய் நம்ம பேசுறது என்ன, நான் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்தேன், நான் இந்த சீன் பார்த்தேன் அப்படின்னு. மேபி இன்னைக்கு நாளில் ஸ்கூலில் ஒரு டாக் ஆஃப் த டேவாக இருக்கலாம், நான் இந்த பேஜில் வந்து இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ அப்போ அந்த நாளில் இப்போ குழந்தைங்களுக்கு கேட்ச் பண்ணணுமா, அப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை வீடியோ மூலமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துடணும். அண்ட் தென் வந்து ஒரு ஃபுட் லவர்ஸ் இருப்பாங்க, அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நல்ல ஸ்பைஸியாக இல்லை ஜூஸியாக ஒரு டிஷ் எடுத்துகிட்டு போய் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் எப்படி எப்படி எந்தெந்த ஆங்கிளில் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து நமக்கு இந்த சோஷியல் மீடியான்றதுல ஒரு எண்டே கிடையாது நமக்கு.
0: கண்டிப்பாக ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம கோகுல் பிரதர் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஆடியன்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸை வந்து விரும்பி பார்க்குறாங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச்சு உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அப்படின்றதே என்றைக்குமே அவங்களை விட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸை ரெகுலராக வந்து கொடுங்க, அதை தான் நம்ம கூகுள் பிரதருமே வந்து சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டார். அதுவுமே கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தல, ஸோ இந்த கேள்விக்கு தாதக்காப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா மாசநாயகப்பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, அப்புறம் திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணெல்லாம் கால் பண்ணி இந்த உலகம் வந்து பொல்யூஷன் ஆகிறத எந்தெந்த விதத்தில் நம்ம தடுக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பை பை.

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக சுந்தர ராமசாமியின் பள்ளியில் ஓர் நாய்க்குட்டி என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும், இப்போ இருளாக தான் இருக்குது, ஆனால் இதுதான் எல்லாரும் வாக்கிங் வர நேரம். இல்லை விடியறதுக்குள்ளே வாக்கிங் முடிச்சுட்டு அவரை போகும்போது கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நண்பர்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஆனால் இந்த வாக்கிங் போகிறவங்க என்னென்னா, பொதுவாக உடலில் இருக்கிற சர்க்கரை அந்த அதிகப்படியான வேர்வையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் வாக்கிங் வருவாங்க. அந்த கொழுப்பெல்லாம் கரையணும்னு தானே வருவாங்க. ஆனால் வாக்கிங் முடிச்சுட்டா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த டீயும் பஜ்ஜியும் பார்த்தா இவங்க கரைச்ச கொழுப்பை விட அதிகமாக உள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வாக்கிங் போய் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இந்த பள்ளி மைதானம் தான் வாக்கிங் பிளேஸ். எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் நடப்பாங்க. பெண்கள் கொஞ்சம் விடிஞ்ச பிறகு வருவாங்க, ஆண்கள் அதிகாலையிலேயே வந்துடுவாங்க. முருகானந்தமும் தினம் போகிறவர் தான், ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவு தான், கூப்பிடு தூரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. முருகானந்தம் கையை வீசி வீசி வேகமாக அப்படி நடந்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் இருட்டு, அது பழக்கமான இடம், வழக்கமாக நடக்கிற இடங்கிறதுனால எங்கெங்கே என்னென்னு தெரியும். லைட் வெளிச்சம்லாம் இல்லை, எதிரில் உருவம் தெரியும். அதாவது ஒரு முழுசாக யாருன்னு தெரியறதுக்கு பக்கமாக வரணும், தொலைவில் இருந்தாலும் ஆள் வருது தெரியும். அப்படி வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவங்கெல்லாம் உடற்பயிற்சிக்காக இங்கே வந்துடுவாங்க, வந்து பேரட் மாதிரி நடத்துவாங்க. இதெல்லாம் ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே நடந்தாகணும். அதாவது காலையில் ஸ்கூல் மணி அடிக்குதுல்ல ஒரு 9 மணி, இப்போ இவங்க 8 மணிக்கெல்லாம் இதெல்லாம் முடிச்சுக்கணும். அங்கே வாட்ச்மேன் இருப்பார், அவர் எல்லாத்துக்கும் வசதி பண்ணி கொடுப்பார். அப்படி வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது முருகானந்தம் ஏதோ அசையிறத பார்க்குறாரு. அது ரொம்ப உயரமாகவும் இல்லை, தரையோட தரையாக நகர்ந்து போகுது. ஏதாவது இடைஞ்சல் பண்ணுற பிராணியாக இருந்துற போகுது அப்படின்னு கொஞ்சம் தயங்கி நிற்கிறாரு. அது அப்படியே அந்த இவங்க நடக்கிற பாதையிலேயே அதுவும் போகுது.

0: யாரா? கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்ப கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தாருன்னா அது ஒரு நாய்க்குட்டி. நாய்க்குட்டி இந்நேரத்துக்கு அது ரொம்ப பெரிய நாய்க்குட்டி கிடையாது. நாய்க்குட்டி பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனே கண்ணு திறக்காது, கொஞ்ச நாள் ஆகும். கண்ணு திறந்து அப்புறம் தான் வெளியில என்ன ஏதுன்னு பார்க்கும். அது இப்போதான் கண்ணு திறந்திருக்கும் போல, அதனால அதுக்கு பெருசா சுத்தி வர என்ன இருக்குதுங்கிற ஒரு அனுபவம் இருக்காது. இவ்வளவு சின்ன குட்டி தனியா நடந்து போகுதுன்னா எப்படி? ஏன்னா இப்போ வந்து அவங்க தாய் நாய் இருக்கும்ல, அம்மா, அதோட பராமரிப்புல இருக்க வேண்டிய தருணம். இப்படி இந்த சின்ன குட்டி வந்து தனியா வராது, வரவும் முடியாது. அப்ப இப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா தாய் நாய் கைவிட்டிருக்குமா இதை? அப்படின்னா குழந்தைங்களை கைவிடுறதெல்லாம் மனிதனுக்கு தானே. கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டு போகிறதும், எங்கேயாவது விட்டுட்டு ஓடி போயிடுறதும், குழந்தைங்க இருக்கிறது தெரியாமல் இன்னொருத்தரோட ஓடி போயிடுறதும், அதெல்லாம் மனிதனுக்கு தானே. நாய் பொதுவாக அப்படியெல்லாம் பண்ணாது இல்லையா? ஏன்னா நாய்க்கு அந்த தாய்மைங்கிறது அதிகம் மனிதனை விட. நம்ம பார்க்குறோம்ல, அப்படி விட்டுறாது, யாரையும் குட்டியை தூக்க கூட விடாது. அதை பிடிச்சிட்டு போகிறவங்க கூட அந்த நாய் அந்த பக்கம் மறைஞ்சி இருக்கும்போது தானே ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. அல்லது வீட்டில் இருந்ததுன்னா அவங்க யாராவது வீட்டு உரிமையாளர் அப்படி எடுத்து கொடுப்பாங்க. தெருவில் இருக்கிற நாயாக இருந்ததுன்னா அது எடுக்கவே விடாது, யாரையும் நெருங்க விடாது, கடிக்க வரும். இவ்வளோ தூரம் தனியாக நடந்து வந்திருக்குதுன்னா அந்த நாய் வந்து தேடாமல் இருக்காது, கட்டாயம் அது தேடி அல்லது அது ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டுக்கு இது ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை வச்சு அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் இல்லையா? அப்படியெல்லாம் செய்யாமல் இது தனியாக நடக்குதுன்னா என்னவா இருக்கும்? நாய் ஏதாவது செத்து போயிருக்குமா? இங்கேயாவது ரோட்டில் அடிபட்டு அந்த மாதிரி அப்படி இருக்குமா? எப்படி என்ன இப்படி வரதுக்கு காரணம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. பிரேனு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாதி நடந்தான். இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த நாய்க்குட்டியை. அவர் மனசில் இதை அப்படியே விட்டுட்டு போகிறதா, இந்த குட்டி பார்த்தா பாவமாக இருக்குது. எப்போவுமே மனிதனுக்கு நாய் மேலே ஒரு கருணை இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நாயெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ போராட்டங்கள். எடுத்துட்டு போகலான்னு மனசு சொல்லுது, இதுக்கு விடக்கூடாது. ஏன்னா இது இப்படியே தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா வாக்கிங் வரவங்களே மிதித்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் வாக்கிங் வரவங்க அப்படி கீழே என்ன போகுது வருதுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இவ்வளவு தூரம் நடந்தாவணும், இத்தனை அடிகள் நடந்தாவணும், ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. அதை இத்தனை தடவை போய் போய் வரணும் அப்படின்னு வேகமா யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க. வந்தா ஒரு சிரிப்பாங்க, அது நான் வாக்கிங்ல இருக்கேன் சாரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த சிரிப்புக்கு பேர். அவங்க வெறுங்காலில் நடக்க போகிறதில் ஒரு ஷூ போட்டிருப்பாங்க, அதில் சிக்கிச்சுன்னா அது செத்துடும். அது செத்துட்டாலும்

அவங்க அழட்டிக்க மாட்டாங்க, அடுத்து அவங்க தொடர்ந்து நடப்பாங்க. நாய் செத்துருச்சே நம்மளால அப்படின்லாம் நிக்க மாட்டாங்க. அதனால இதுங்க விட்டுட்டு போறது உசிதம் இல்ல, அதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நாம இதை கொண்டு போயிடணும் அப்படிங்கறது அவர் மனசுல தோணுது. ஆனா அவங்க மனைவியோட முகம் வருது, ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு. ஏன்னா அந்த நாய் வளர்க்குறவங்களை பார்த்து அவள் பெருமைப்பட்டிருக்கிறா, எப்படி நாயோட அன்பாக இருக்காங்க அப்படி அப்படின்னு. என்னன்னா அவளுக்கு நாய் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு ஒரு தரம் கேட்டார் முருகானந்த், ஏன் உனக்கு மட்டும் நாய் பிடிக்க மாட்டேன், அது இல்லை நம்ம மேலே தாவி ஏறுது இல்லையா அது எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. அது நம்ம அன்பாக இருந்தால் ஏறத்தான் செய்யும், அன்பு காட்டலன்னா நம்மக்கிட்ட வருமா, அதனால் நான் வேணா அதை பார்த்துக்கிறேன் அன்பா, நீ கொஞ்சம் அப்படி இருந்துக்குவே அப்படின்னு கூட சொல்லி பார்த்தாரு. இல்லை இல்லை வந்து அந்த நம்மளை முகர்ந்து பார்க்கும், அப்போ அந்த மூக்கில் ஒரு ஈரம் இருக்கும், அந்த ஈரம் மேலே படுறது எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது, அதுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போது அதனோட ஈரத்தை நம்ம நிறுத்த முடியாது, மேலே ஏற வேண்டாம் வேணால் கட்டி போட்டலாம், மூக்கு ஈரத்தை எப்படி நம்ம போக்குறது அது முடியாது. ஏன்னா மூக்கு ஈரங்கிறது அதுக்கு முகர்ந்து பார்க்கறதுக்காக இருக்குது, முகர்ந்து பார்த்து நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படின்னு அதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குற ஒரு வரம் அது, அதை போய் நம்ம தடுக்க முடியுமா? அதனாலேயே இந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறதுல அவருக்கு சிக்கல், கொண்டு போனால் திட்டு விழும், இது எதுக்கு கொண்டு வந்த, நான் தானே பார்த்துக்கணும், நீ ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அது பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருந்தது, அது ஸ்கூலில் குடிக்கிற தண்ணி தொட்டி, அது மேலே அவர் உட்காந்துக்கிட்டார். இந்த நாய் அப்படி இப்படியும் போகுது வருது, அதை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரல, ஏன்னா அவர் கிளம்பி போகிற நேரம் தான், விட்டுட்டு வீட்டுக்கு போக மனசு வரல. அப்போ பார்த்து கொஞ்சம் லேட்டாக வாக்கிங் வந்தவர் அப்படியே விட்டு நின்னார். அவரும் இந்த நாய்க்குட்டியை பார்த்தாரு. அவர் என்ன நாய்க்குட்டியா அப்படின்னு கேட்கல, ஏன்னா அது நாய்க்குட்டி தான், அப்படி தானே கேட்பாங்க ஒருத்தர், என்னங்க நாய்க்குட்டியா அப்படிம்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் இருந்தாலும் பேச்ச ஆரம்பிக்கணுமில்ல அப்படி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அவர் அப்படிலாம் கேட்கல, தாய் நாய் செத்து போச்சோ அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நல்ல கேள்விதான், ஆனா இவருக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லை. இவர் என்ன எடுத்துட்டா போயிட போறாரு அவர் வீட்டுக்கு? சொல்லிட்டோம்னா மட்டும் சும்மா விசாரிச்சுட்டு போறது தானே, நம்மளாலே முடியல, அவரால் மட்டும் எப்படி முடியும்? அவர் கம்முனே இருந்தாரு. கொஞ்ச நேரம் இப்படியே தெரிஞ்சதுன்னா ஏதாவது கருடம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும், கருடம்னா கழுகு அப்படின்னாரு. அதுக்கும் இவர் பதில் சொல்லல, எல்லாம் ஒப்புக்கு சொல்ற வார்த்தை தானே. அப்போ என்ன, நம்மளை எடுத்துகிட்டு போக சொல்கிறாரா? யாராவது எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே, நாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது யாரும் முன்ன வரமாட்டாங்க இல்லையா. கொஞ்ச நேரத்தில் வரிசையாக போலீஸ் வந்தாங்க, பேரேடு அப்படி சொன்னாங்க, டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாம் சொல்லி அப்படிக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களுக்குள்ள போகுது, ஆனால் அதை யாரும் சட்டை பண்ணலை, அவங்க பாட்டுக்கு செஞ்சிட்ருக்காங்க. அப்படி போய் ஒரு ரவுண்டு உள்ளே பூந்து வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்குச்சு. சரி, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இது என்ன தான் பண்ணுறது, ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது, ஒருத்தர்கிட்ட சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட அதுக்கு இன்னும் அறிவு வளரலை. அது வாட்டுக்கு போகுது, நடக்குது, இன்னமும் அந்த உலகமே அதோட தாங்கிற மாதிரி, இங்கே இடைஞ்சலே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. வந்து நாய்க்குட்டியை பற்றி விசாரிச்சவரும் போயிட்டார். வந்த போலீஸும் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவர் அந்த தண்ணி தொட்டி மேலேயே உட்காந்துக்கிட்டு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கார். பள்ளிக்கூடத்து பசங்க ஒவ்வொன்றா வர ஆரம்பித்தாங்க, பைய தோளில் மாட்டிக்கிட்டு அப்படி யூனிஃபார்மில் வர ஆரம்பித்தாங்க. ஒரு 4-5 பேர் வந்தாங்க, முதல் 2 பேர் இதை பார்த்தான் போயிட்டான், ஸ்கூலுக்குள்ளே போயிட்டான். இன்னொருத்தன் பின்னாடியே வந்தான், பார்த்த உடனே நின்றுட்டான். நின்றுட்டு பார்க்குறான், ஒரு சாக்கு பை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போறியா அப்படின்னு முருகானந்தம் கேட்குறாரு. ஆமாம், யாருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறான். பசியோடு இருக்கும் போல இருக்கு, தாயை காணோம் அப்படின்னாரு முருகானந்தம். நான் பால் புட்டியும் பாலும் சாக்கு பையும் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சாக்கு பைங்கிறது கோணி பை, நாய் தூக்கிறதுக்கு உள்ளே போட்டு. வீட்டுக்கு போகலான்னு கிளம்பணும், திரும்ப உட்காந்துட்டான். அவன் இவரையே பார்க்குறான், என்னென்னா நீ இதை எடுத்துகிட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஒன்று, ரெண்டாவது நான் வர வரைக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா யாரும் எடுத்துகிட்டு போகாமல் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அந்த பார்வை. அவருக்கு புரியுது, இவர் சரி போயிட்டு வா, சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஓட்டமாக ஓட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அவன் இந்த நாய்க்குட்டியை பார்த்துக்கிற வேலையை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவர் அந்த நாய்க்குட்டியே பார்த்துட்டுருக்காரு, பையன் வர வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அவருக்கு டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டே இருக்கார். அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வந்துட்டா, அப்பா இங்கே என்ன பண்ணுற, அம்மா கூப்பிடுது அப்படின்னா, செத்த நேரம் கழித்து வரேன்னு சொல்லு போ அப்படின்னாரு. ஃபோன் வந்திருக்காமா, லைனில் இருக்காங்க, யாரும் உங்ககிட்ட பேசியே ஆகணுமா அப்படின்னு. அந்த வீட்டு ஃபோன், அப்போ செல்ஃபோன் கிடையாது, லைன்லேயே இருக்காங்களாம், அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, உன்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொல்லிச்சு, கூட்டியாருன்னு சொல்லியிருக்கு பேசுகிறவங்க கிட்ட அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: யாராம் அப்படின்னாரு. யாரோ முக்கியமானவங்களா, அம்மா தான் சொல்லுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இந்த பையனை வந்த பாட்டு காணோம். சரி டக்குன்னு கிளம்பி பிள்ளையோட போயிட்டார். போயிட்டு அங்கே போத்தா அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோன், ஒரு முக்கியமான சமாச்சாரம் தான். சரி போயிட்டாரு, ஆஃபீஸ் போயாச்சும் வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் வாக்கிங், அவருக்கு பையன் வந்திருப்பான், நாய்க்குட்டியை பார்த்துருப்பான், எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு. சரி எங்கே தானே நாய் நல்லா இருந்தால் சரி, நம்மளால தான் முடியல அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மன திருப்தி இருந்தது. காலையிலையும் வந்தார். அவர் அந்த நாய் அவர் எதிர்பார்க்கல, ஏன்னா அது கண்டிப்பாக அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிறது தானே. சரி வாக்கிங் போனார், வந்தார், நாய்க்குட்டி இல்லை. சரி அப்படின்னு அவருக்கு ஒரு கடமை முடிஞ்சதாக அவர் நினச்சிட்டார். சரி நல்லபடியாக அதை சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிருச்சு, நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. அதே தண்ணி தொட்டிக்கிட்ட ஒரு புதருக்கு பக்கத்தில் ஏதோ கிடந்தது பார்த்தார். அது நாய்க்குட்டியாக இருந்துருக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அது அவர் போய் பார்த்துருக்க வேண்டியதில் ஏதோ கிடந்துட்டு போகுது, இருந்தாலும் அது நாய்க்குட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. பட பண்ணு போய் அந்த இடத்துல நின்னார். அதே நாய்க்குட்டி அங்கே போய் இறந்து கிடந்தது அந்த இடத்துல. அவருக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒருவேளை இருந்து பார்த்து அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அந்த நாய்க்குட்டி காப்பாற்றிருக்கலாம், சாகாமல் பார்த்துருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு எண்ணம். சரி கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வந்துடுவான், அந்த பையனோட முகம் இவருக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா ஸ்கூலுக்கு மொதல் வர பசங்க அவங்க தானே, அதில் ஒருத்தன் தானே. பார்த்து ஏன்டா அதை விசாரிக்கலாம், ஏன் விட்டுட்ட அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா குற்றம் இவருடையது, பார்த்துக்காமல் போயிட்டாரு. அவன் வந்து தேடியிருப்பான், கட்டாயம் தேடியிருப்பான், அதுக்குள்ளே ஏதோ புதரில் இது மறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கும், அப்புறம் எது சாவுக்கு காரணமாக இருந்ததோ தெரியாது. அப்புறம் அந்த பையனை பார்க்கலாம்னு நினச்சவர் இல்லை இல்லை, எந்த முகத்தை கொண்டு அவனை பார்க்க முடியும், அவன் எவ்வளோ பொறுப்பான வேலையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போனான், நாம தான் பொறுப்பு இல்லாமல் எழுந்து போயிட்டோம், அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், இப்படி இறந்து போச்சுன்னு சொல்கிறதா, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவன் நம்மளை மன்னிக்க மாட்டான், அதனால் அவனை பார்க்காமலே நாம் போயிடணும் அப்படின்னு வேக வேகமாக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேருந்து அவர் வாக்கிங் வருவார், நேரமாக ஓடிடுவார், அந்த பையன் வந்துடுவானோ நம்மளை பார்த்துருவானோங்கிற அச்சம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது பல நாட்கள். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. பள்ளியில் ஓர் நாய்க்குட்டி என்ற இந்த சிறுகதையின் மூலம் சுந்தர ராமசாமி நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், மனிதனுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கருணை என்பது இருக்கு. சூழ்நிலைகள் அதாவது அடுத்து நமக்கு ஏற்கக்கூடிய பொறுப்புங்கிறது மிரட்டிடுது. அந்த கருணையை காட்டினா நமக்கு அடுத்து என்னென்ன பொறுப்புகள், அதை நமக்கு தாங்குவோமா, சூழ்நிலை சரியா இருக்குமா அப்படிங்கும்போது அதை அப்படியே கண்டுக்காம கடந்து போற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு அப்படி இல்லை, சின்னஞ்சிறுவர்களுக்கு அப்படி இல்லை, ஏழ்மை நிலையில வறுமை நிலையில உழைப்பாளராக இருக்கிறவங்களுக்கு அது இல்லை, உடனடியா அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப அந்த பையன் நாய்க்குட்டியை கொண்டு போயிருப்பான், அவங்க வீட்டில் ஏண்டா தூக்கிட்டு வந்தா இதை யாரா பராமரிக்கிறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு உடனே பால் ஊத்தி இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினரை ஆக்கியிருப்பாங்க, அவங்களால முடியும். நடுத்தர கொஞ்சம் வசதியான

அவங்களால முடியாது. இந்த கருணையை காட்டுவது என்பது கொஞ்சம் வளர வளர முடியாது. ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம், அந்த சுதந்திரம் அவங்களுக்கு உண்டு, மற்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: ரெடியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் குழந்தைங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இந்த கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையிலயும் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கதைக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் மட்டும் குறையவே குறையாது. சோ அதனால நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பறவையும் பெரிய வானமும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு சின்ன பறவை எப்பயுமே வானத்துல சந்தோஷமா பறந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். ஆனா அந்த பறவைக்கு மனசுல ஒரே ஒரு கவலை மட்டும் இருந்துச்சு. எல்லா விலங்குகளுமே பெருசா இருக்கு, நம்ம மட்டும் சின்னதா இருக்கோம், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்துச்சு. அதோட ஒரு நாள் காட்டுல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீ பிடிச்சு எல்லா இடமுமே எரிஞ்சிட்டு இருந்தப்போ இந்த சின்ன பறவை மட்டும் குளத்துக்கிட்ட போய் தன்னோட சிறகுகளால தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தீ மேல ஊத்திட்டு இருந்துச்சு. அதை பார்த்த யானை பறவைய பார்த்து சிரிச்சிச்சு. நீ ஊத்த போற இந்த தண்ணினால தீ அணைஞ்சிரும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே அந்த சின்ன பறவை சொன்னிச்சு, நான் ஊத்துற இந்த தண்ணினால தீ அணையுமா அணையாதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கடமைய நான் செய்யறேன், மிச்சத்தை அந்த பெரிய வானம் வந்து பாத்துக்கும் அப்படின்னு வந்து சொன்னிச்சு. அதே போல அந்த பறவை சொல்லி முடிச்ச உடனே வானத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்ச உடனே காட்டுல இருந்த தீ வந்து ஒரு 3-4 நிமிஷத்துல அணைய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே யானைக்கு பெரிய ஷாக்கு. என்னடா பறவை சொன்னது அப்படியே நடக்குதே அப்படின்னு. அதுக்கு உடனே பறவை கிட்ட யானை கேட்டுச்சு, எப்படி நீ சொன்னது உடனே நடக்குது அப்படின்னு. அதுக்கு பறவை என்ன சொன்னிச்சுன்னா, நம்ம ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு நம்மளும் கடமையை செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த பலனால சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் நான் வந்து என்னோட கடமையை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே யானைக்கு பயங்கர சந்தோஷம். சே, இந்த சின்ன பறவைக்கு இவ்வளவு அறிவு இருக்கா, எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்குது, நம்மளும் இனிமே இப்படி இருக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு யோசிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே சின்ன சின்ன உதவி பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். சோ அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை மத்தவங்களுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரு கூட பேசிரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: கிருத்திக்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: சூப்பர் சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கிருத்திக்?
1: ஜெயமெட் கிளாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஓஹோ, இந்த கிச்சிபாளையம்ல இருக்கும்ல அந்த ஸ்கூலா?
1: சேலம்ல வாக்கியப்பட்டல.
0: ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா கிருத்திக்?
1: நிறைய
0: பேர் இருக்காங்களா? சரி, அதுல ஒரு 4 பேர் எடுத்து விடுங்க, கேப்போம்.
1: அஸ்வினிங்கம், ஜெயலதீஷ், சர்வஜித், தேவபாலா, விக்னேஷ், கணேஷ், கௌதம் சார், இன்னும் நிறைய இருக்காங்க.
0: எது இன்னும் நிறைய இருக்காங்களா? என்ன முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க போலயே. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கிருத்திக் ஸ்ரீயாஸ் தான் ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததா நம்ம கிருத்திக் ஸ்ரீயாஸ் கூட தான் பேச போறோம். அதோட கிருத்திக் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம் ஓட நிலைய எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். பொதுவா இந்த நேரத்துல குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கறதுக்கும் ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கும் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிஷனிஸ்ட் சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டை கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம், மேம் பொதுவாகவே குழந்தைங்க ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட் ஹெல்த்தியே இல்லைனாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ், அட்ராக்ஷன், இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா குழந்தைங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப பயங்கரமா ராவடி பண்ணுவாங்க அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு. ஈவன் நம்மளாலேயே கூட சம்டைம்ஸ் நம்மளோட கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத தவிர்க்கலாம் மேம்?
5: குழந்தைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நிறுத்துங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ பேரண்ட்ஸ், அஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட உணவுகளில் இருக்கு இல்லையா, சுண்டல், பயிர் வகைகள், இதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலிஷியஸாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். இப்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க குக்கீஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம கோதுமையிலேயே கூட நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக பதப்படுத்தி இட்லியில் இட்லி தட்டில் வேக வச்சு நம்ம குக்கீ ஃபார்மில் கொடுக்கலாம். அதுலேயே மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்க சாலடு அந்த பழக்கம் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போது கேரட்டில் குழந்தைங்க சாப்பிடாது. ஸோ அதை வந்து வித்தியாசமாக நம்ம கேரட்டு, குடமிளகா, சில வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அவங்க பிளேட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் நல்ல கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா அவங்க வந்து வெளியே பக்கம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுட் சாய்ஸ் ரொம்ப முக்கியம், அண்ட் தென் வெரைட்டி முக்கியம். கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரே மாதிரியே கொடுத்தா நம்மளும் சாப்பிட மாட்டோம், ஸோ குழந்தைங்க சாப்பிடாது. ஸோ கிவ் சம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்.
4: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஃபோர்ட் எடுத்து செஞ்சு கொடுக்கணும். தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ மேம் சொன்ன மாதிரி நம்ம தான் கொஞ்சம் குழந்தைங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேணாம், வேதனைப்பட வேணாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்காக என்னென்ன மாதிரியான ஃபுட்டை எப்படிலாம் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் டெய்லி. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து அடுத்து நம்ம கிருத்திக் கூட பேசலாம். சோ ஸ்டே டியூன்டா இருங்க. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க?
4: டேய், நானே பல்லு வழியில படாத பாடு பட்டுட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா?
3: என்ன மச்சான் கோபமா பேசுற?
4: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா?
3: மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
4: என்னடா
3: பல்லுதான்

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட

0: அஞ்சு வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கிருத்திக் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ கிருத்திக் ஸ்ரீயாஸ் கூட பேசிடலாமா? கிருத்திக், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத்தனை பேர் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளாஸ்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
4: கொக்கோ, வாலிபால், ஹாப்பிங், ரன்னிங்.
3: சரி, இதெல்லாம் பிடி பீரியட்ல விளையாடுறது. இந்த ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும்ல, மிஸ் வராது அப்ப ஃப்ரீ பீரியடு, அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
4: என்ன
3: பெல்ட் இப்போ?
4: பிரவுன் 3.
3: வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, மத்ததெல்லாம்?
4: பாக்ஸிங் ஸ்லாமம் இருக்கு.
3: ஓகே, இந்த சாய் நிஞ்சா கதெல்லாம் பிராக்டீஸ் பண்றீங்களா?
4: ரோஹித், மௌலி, அதுக்கப்புறம் தமிழ், ரணேஷ், சஞ்சயனா, கிஷோர்னா, அவ்வளோதான்.
3: சூப்பர் சூப்பர். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளத்தோட வாழ்றீங்க. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
4: அம்மா அப்பாவா?
3: ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்குமா? குட் பாய். சரி, மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
4: ஃப்ரைட் ரைஸ்.
3: ஃப்ரைட் ரைஸ், சூப்பர். சரி, ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போவீங்க டெய்லியும்?
4: ஃப்ரைட் ரைஸ், ரச சாப்பாடு, இன்னும் நிறையா இருக்கு.
3: எல்லாத்தையும் ஒரே நாளில் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா?
4: இல்லை,
3: ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்றா. சரி ஓகே, நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போயிருக்கீங்களா?
4: ஸ்கூலில் போனதில்ல. வீட்டிலனா சென்னை, மெட்ரா, ஏற்காடு, அதுக்கப்புறம் பொம்மேடு, அதுக்கப்புறம் மன்னார்பேட்டைன்னு சொல்லுவாங்களே அது.
3: சரி, இத்தனை பிளேஸ்ல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
4: சென்னை.
3: சென்னையில என்னென்னலாம் பார்த்தீங்க?
4: அங்கே நைட் ஒரு பீச்சுக்கு போனோம், அதில் விளையாண்டோம். காலையில் பீச் போனாலும் தண்ணியில் விளையாண்டோம், அதனால.
3: சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
4: சிஸ்டர் ஒன்று இருக்காங்க, அவங்க நேம் வந்து ரியஸ்டி.
3: சூப்பர் சூப்பர். நீங்களும் சிஸ்டரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா?
4: ஆனால் ரெண்டு பேர் திட்டிட்டு ஆனால் அப்பா விளையாடுவோம்.
3: ஓ, அப்படியா? சரி ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: என்ன ஹெல்த்தியான ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசிபி பேர்லயே ஹெல்த்தி இருக்கு. சோ அதனால கண்டிப்பா லஞ்சுக்கு இந்த டிஷ்ஷை ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தி சிக்கன் ரைஸ் தான். பொதுவாகவே சிக்கன் ரைஸ் கடையில் வாங்கினா கண்டிப்பா அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அது ஜங்க் ஃபுட் கணக்குல தான் சேரும். சோ அதனால ஹோட்டலை விட சூப்பரா சிக்கன் ரைஸ் எப்படி வீட்லயே செய்யறது, அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது அப்படின்றத தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா, சிக்கன் 150 கிராம், எலும்பு இல்லாம சின்ன சின்ன பீஸா வெட்டி எடுத்துக்கணும். அடுத்ததா பாஸ்மதி அரிசி 1 கப், கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், பட்டாணி 3 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 1, நல்லா சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, நெய் அப்படி இல்லனா எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி 2 கப், கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சு மட்டும் இல்ல, வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா கடாயில நெய் சேர்த்து அது கூடவே வெங்காயத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் நல்லா கிளறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அந்த வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடணும்.

அடுத்ததா சிக்கன் பீஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிடணும். ஆக்சுவலா சிக்கன் பீஸ எதுக்காக நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம், இந்த நேரத்துல சீக்கிரமா வேகிறதுக்காக தான். சோ இது வெந்ததுக்கு அப்புறம் அது கூடவே கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மூணுமே சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை அது கூடவே சேர்த்து இன்னும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம லோ ஃபிளேம்ல அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா லாஸ்டா பெப்பர், கொத்தமல்லி இலை இது ரெண்டையுமே அது மேல சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். ரொம்ப சூப்பராகவும் பயங்கர டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல சின்ன சின்ன டிப்ஸ் என்னன்னா, குழந்தைங்களுக்காக காரம் இல்லாம இதை வந்து நம்ம செய்யலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா காரமா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதோட நெய் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சோ அதனால இதுல நம்ம நெய் சேர்த்திருக்கோம். சோ இந்த டிஷ்ல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த டிஷ்ஷ நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். அதுக்கப்புறமா மெயினான விஷயம் என்னன்னா, இதுல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால குழந்தைங்களுக்கு வாரத்துல 3 தடவை சிக்கனை ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: செல்வம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்? இப்போ ஒரு பொது இடத்துல அவங்க பேசணும் அப்படின்னாலும் இல்லை மற்றவங்க கிட்ட ஓப்பனப் ஆகி அவங்க பேசணும் அப்படின்னாலும் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் மேம்?
2: மாணவர்களுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வருது அப்படின்னா, இப்போல்லாம் வந்து ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன் சைல்டு, சிங்கிள் சைல்டு அப்படி தான் இருக்காங்க. அந்த சிங்கிள் சைல்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தைக்கு இருக்கிறது எல்லாமே வாங்கி தந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு கிடைக்கலன்னு அந்த மாணவர்கள் வந்து மனசை விட்டுட்டு நிறையான தப்பான எண்ணங்களுக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு குழந்தையே இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு மீதிய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன கதைகள் தான் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளை தரணும். அதாவது டாலரன்ஸ், அது சகிப்புத்தன்மையை கொண்டு வரணும் அவங்கள்ட்ட.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மையை குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் இப்போ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் அவங்க உடனே தோற்று போயிட்டோன்னு நினைக்காம தவண்டு போயிடாமல் புதுசு புதுசாக அடுத்தடுத்து நிறைய கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வர்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு. நானுமே டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அட்வைஸ் தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த சேஃப்டிக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து வைக்கணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் சேஃப்டிக்கு நான் ஃபோன் நம்பரு அப்புறமேட்டு குழந்தைங்களோட வீட்டு அட்ரஸ் அதை வந்து அவங்களோட பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தெரியல, குழந்தைங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியல அப்படின்னாலுமே அவங்க பேக்கில் இருக்க இந்த அட்ரஸோ ஃபோன் நம்பரோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு கேட்டுருங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, நான் சூப்பராக இருக்கேங்க, நீங்களுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 8 ஆனதும் டக்குன்னு உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ஓடோடி வந்துட்டேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.

எட்டு நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தான். இயற்கை அழகு, வரலாற்று சிறப்பும், கலாச்சார பெருமையும் ஒன்னா இணைந்திருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த நகரம் தான் உத்தரகாண்ட் மாநிலத்தோட அழகிய மலை நகரமான அல்மோரா நகரம். இமயமலையோட கலாச்சார இதயம்னு கூட இதை சொல்லலாங்க.

சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அல்மோரா குமாவோனின் தலைநகரம் அப்படின்னும் குமாவோனோட இதயம் அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. 1568 வருஷம் சந்த் வம்சத்தை சேர்ந்த மன்னர் கல்யாண் சந்தால் நிறுவப்பட்ட இந்த நகரம் பல நூற்றாண்டுகளா குமாவோன் ராஜ்யத்தோட தலைநகரமா இருந்தது. அதுக்கு காரணமா அல்மோரா இன்னைக்கு வரலாறு, கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோட மையமா திகழுது. NBLC அல்மோராவோட இயற்கை அழகு கண்களை கவருதுங்க. நகரத்தை சுற்றி பைன், தேவதாரு மற்றும் ஃபர்பி மரங்கள் நிறைந்த காடுகள் பறந்து விரிஞ்சிருக்கு. கோசி மற்றும் சுயால் அப்படின்ற ரெண்டு ஆறுகள் இந்த நகரத்துக்கு பக்கத்திலேயே பாயுதுங்க. தெளிவான நாட்களில் பனியால் மூடப்பட்ட இமயமலை சிகரங்களையும் இங்கிருந்து நம்மளால் பார்க்க முடியும். அல்மோராவோட காலநிலையும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய காரணமாக இருக்கு. கோடை காலத்தில் இதமான குளிர்ச்சியும் குளிர்காலத்தில் மெல்லிய பனிப்பொழிவும் இந்த இடத்துல இருக்குங்க. வருஷம் முழுசுமே இயற்கையோட அழக ரசிக்க ஏற்ற இடமா இது இருக்குங்க. இந்த நகரம் இயற்கை மட்டுமில்ல, ஆன்மீக சுற்றுலாவுக்கும் பெயர் பெற்றதா இருக்கு. கசார் தேவி கோயில், நந்தா தேவி கோயில், ஜாகேஸ்வர் கோயில் மற்றும் உலகத்தோட பழமையான சூரிய கோயில்களில் ஒன்றாக கருதக்கூடிய கட்டர்மால் சூரிய கோயில், இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய முக்கிய வழிபாட்டு தலங்களா இருக்குங்க. குறிப்பா கசார் தேவி கோயில் உலகம் முழுசும் வரக்கூடிய ஆன்மீக ஆர்வலர்களையும் ஈர்க்குது. விவேகானந்தரும் இந்த இடத்த பார்வையிட்டதா ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. அதே சமயத்துல அல்மோரா கல்வி மற்றும் அறிவியல் துறைகள்லயும் முன்னிலையில இருக்குங்க. குமாவோன் பல்கலைக்கழகம், சோபன் சிங் ஜீனா பல்கலைக்கழகம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இமயமலை சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையங்களும் இந்த நகரத்துல இருக்குங்க. இயற்கை வளங்கள்லையும் அல்மோரா தனித்துவம் பெற்றதா இருக்கு. இந்த பகுதியில் சிறுத்தை, இமயமலை கருங்கரடி, கஸ்தூரிமான் மாதிரியான அரிய விலங்குகளும் மோனல் உள்ளிட்ட பல வண்ணமயமான பறவைகளுமே வாழ்ந்துட்டு வருதுங்க. அமைதியான மலைகள், பசுமையான காடுகள், பனிமூடிய சிகரங்கள், பழமையான கோயில்கள் மற்றும் வளமான கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே வச்சு அல்மோரா உண்மையிலேயே ஒரு இயற்கை சொர்க்கமாக மாறிடுச்சுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4th இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு அரங்கம் கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு மணிகண்டன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த ஊரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது இல்லை, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: நான் இங்கே பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கும்.
5: அப்போ இருந்த கிளைமேட்டு இப்போ இருந்த கிளைமேட்டுக்கான
4: விஷயம், அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மும்மாரி பொழியும் அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் மலைப்பொழிவுலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வெளியே காற்று மாசுபாடு அப்படிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட் வந்து சேஞ்சில் தான் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் அதிகமாக இல்லை, இப்போ எல்லாமே வாகனங்கள் வச்சிருச்சு. அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா புகை மற்றும் மாசு, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாட்டு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் யாருக்குமே சர்க்கரை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு சிறுதானிய உணவு வகைகள் ஃபுல்லாகவே இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரிசி விலை வச்சு அதில் பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு எல்லாமே இப்போ முதல்ல ஆர்கானிக்கில் இருந்துச்சு, இப்போ எல்லாமே உரங்குறோம் எல்லாமே போட்டதுனால இப்போ நிறைய நோய் வருது. வரகு, சாமை, தெனை, கம்பு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சவுக்கை ஊடு போயிடா காஃபி, மிளகு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மேம்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுற்றுலாத்தலமாக பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வயல்வெளிகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஃபாரஸ்ட்டில் இந்த ட்ரெக்கிங் ஒர்க் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லா ட்ரெக்கிங் போகிறதுக்கே இருக்கும். வித்தியாசமான இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளலாம், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம்.
3: ரொம்பவுமே தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மணிகண்டன் அண்ணா.

ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9442592160.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூவளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு நார்த்தஞ்சேடு பகுதிக்கு நான் போயிருந்தப்போ அங்க வந்துட்டு ஒரு குழு சேர்ந்து ரொம்ப அருமையா ஒரு நாட்டுப்புற பாட்டை பாடினாங்க. அந்த பாடலை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. குள்ள வறுத்து கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப அழகா வந்துட்டு பாடலை பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டு நான் ரசிச்சங்க, நீங்களும் ரசிக்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டு வந்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்க.
4: வறுத்துக்கிட்டு மணி தலாலா, நான் கொச்சவத்தையில் கட்டிக்கிட்டா மணி தலாலா, அந்த மாமியாரும் கண்டுக்கிட்டா மணி தலாலா, மகனிடம் சொல்லி விட்டா மணி தலாலா, இந்த மாடு

0: மணித்தலாளா, இந்த மாடுகட்டு தூணுனால மணித்தலாளா, என்ன மாறி மாறி அடிக்கிறாங்க மணித்தலாளா, கொல்ல வறுத்துக்கிட்டு மணித்தலாளா, கொதவதையில் கட்டிக்கிட்டு மணித்தலாளா, மாமியாலும் கண்டுகிட்டா மணித்தலாளா, மகனிடம் சொல்லிக்கிட்டா மணித்தலாளா, இந்த மாடுகட்டு தூணுனால மணித்தலாளா, இங்க மாறி மாறி அடிக்கிறாரு மணித்தலாளா, எல்லா வறுத்துக்கிட்டு மணித்தலாளா, இந்த இலைவரம் கட்டிக்கிட்டா மணித்தலாளா, இங்க மாமியாலும் கண்டுகிட்டா மணித்தலாளா, இங்க மாமனார சொல்லிக்கிட்டா மணித்தலாளா, இந்த கண்டுகட்டம் தூணுனால மணித்தலாளா, என்ன கட்டி போட்டு அடிக்கிறாங்க மணித்தலாளா.
1: எப்படிங்க இருக்கு? கண்டிப்பா நல்லாதான்.

வந்திருக்கோம். கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம சொன்ன எஃப்எம் 9787770108 என்ற எண்களை தொட்டு இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும், அதே சமயத்துல நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களையும் நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்துல இந்த பாடலை பாடின உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட பல வகையான ஸ்பீசிஸை பத்தி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்தியன் நைட் ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இரவு நேரங்களில் மட்டும் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவையை பற்றினது தாங்க இது. பகல்ல கண்ணுக்கு படாமல் மறைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த பறவை மாலை மற்றும் இரவு நேரங்களில் தன்னோட வாழ்க்கையை தொடங்குது. இந்திய இரவு பறவை தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க. இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் இது பரவலாக வாழுது. திறந்தவெளி வனப்பகுதிகள், புதற்காடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் இதோட விருப்பமான வாழிடங்களாக இருக்குங்க. இந்த பறவையோட சிறப்பம்சம் அதோட தோற்றம் மட்டுமில்ல, அதோட குரலும் கூட. மாலை நேரத்தில் இது எழுப்பக்கூடிய ஒளி உறைந்த ஏரிக்கு மேலே கல்லை எரிஞ்சா எழக்கூடிய ஒளிய மாதிரியே இருக்குங்க. அந்த ஒளி படிப்படியாக வேகமடைஞ்சி தொடர்ச்சியாக கேட்கும். அதனால இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பகல் நேரங்களில் இந்த பறவை தரையில் இருக்கும், அசைவில்லாமல் படுத்திருக்கும். அதோட இறகுகளோட நிறம் மண் மற்றும் உலர்ந்த இலைகளோட நிறத்தோட கலந்துறதுனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இது இயற்கை வழங்கிய ஒரு அற்புதமான பாதுகாப்பு முறை தாங்க. இரவு பறவை ஒரு திறமையான பூச்சி வேட்டைக்காரன். கொசுக்கள், ஈக்கள், வண்டுகள், வெட்டுக்கிளிகள், அந்துப்பூச்சிகள் மாதிரியான பல்வேறு பூச்சிகளை உணவாக சாப்பிடுது. இரவு நேரங்களில் தெருவிளக்குகளை சுற்றி மொய்க்கக்கூடிய பூச்சிகளை உணவாக பிடித்து சாப்பிடும். அதனால் சில சமயங்களில் நகர்ப்புறங்கள்லேயும் இதை பார்க்க முடியும். மற்ற பறவைகளை மாதிரியே இது பெரிய கூடு

பண்றது இல்லைங்க. வெறும் தரையிலேயே தான் ரெண்டு முட்டைகள் இடுது. அதோட நிறமும் சுற்றுப்புற சூழலும் ஒத்து போறதுனால முட்டைகளும் பாதுகாப்பா இருக்குங்க. ஆனா இந்த பறவைக்கு ஒரு சவாலுமே இருக்கு. இரவு நேரங்கள்ல சாலைகள்ல ஓய்வெடுக்கும் பழக்கம் காரணமா வாகன விபத்துகள்ல பல பறவைகள் உயிரிழக்குது. வாகனங்கள்ல பிரகாசமான விளக்குகள் இத குழப்பமடைய செஞ்சு ஆபத்துல சிக்க வைக்குதுங்க. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமுமே சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் இந்த இரவு பறவையும் அதுல ஒண்ணு. அதனால இந்த அரிய இரவு காவலனை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில இன்னைக்கு பிரிங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உலகத்துல பல பழங்குடி சமூகங்கள் தங்களோட நிலம், கடல் மற்றும் கலாச்சாரத்தோட ஆழமான உறவை வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட கிம்பர்லி கடலோர பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த பிரிங்கீர் பழங்குடி மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க வெறும் தாங்க. பிரிங்கீர் மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடமேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிம்பர்லி பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் தான். அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சிருக்குங்க. கேப்பர்னியர், லைன் நதியோட கீழ்ப்பகுதியில மற்றும் வான்கூவர் முனைப்பகுதிகள் இவங்களோட வாழ்விடங்களா இருந்தது. பிரிங்கீர் மக்கள் கடலோர சமூகமா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை கடலோர மிகவுமே நெருக்கமா இணைஞ்சிருந்தது. மீன்பிடித்தல், கடல் வளங்களை சேகரிக்கிறது மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது எல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட முக்கிய அம்சங்களா இருந்ததுங்க. கடல் அவங்களுக்கு உணவோட ஆதாரமா மட்டும் இல்லைங்க, ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகவுமே இருந்தது. கலாச்சாரத்தோட முன்னோர்களோட கதைகளும் இயற்கையோட தொடர்புடைய நம்பிக்கைகளும் முக்கிய இடம் பெற்றிருந்தது. கிம்பர்லி பகுதியில பல பழங்குடி மக்கள் மாதிரியே பிரிங்கீர் மக்களும் நிலம், ஆறுகள், கடற்கரை மற்றும் விலங்குகளை புனிதமா நினைச்சாங்க. தலைமுறைகளா வாய்மொழி கதைகள், பாடல்கள் மற்றும் சடங்குகள் மூலம் தங்களோட பாரம்பரிய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போனாங்க. பிரிங்கீர் சமூகத்துல குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவுமே சமூக ஒற்றுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மூத்தவங்க சமூகத்தோட அறிவு களஞ்சியமா இருந்தாங்க. வேட்டை முறைகள், உணவு சேகரிப்பு, பாரம்பரிய சட்டங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் மாதிரியான எல்லாமே அவங்க கிட்ட இருந்து இளம் தலைமுறைக்கு கத்து கொடுக்கப்பட்டதுங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பல ஆஸ்திரேலிய பழங்குடி சமூகங்களை மாதிரியே பிரிங்கீர் மக்களும் பல சவால்களை எதிர்கொண்டாங்க. குறிப்பா கிம்பர்லி பகுதியில் நடந்த ஃபாரஸ்ட் நதி படுகொலை சம்பவத்தோட தாக்கம் அவங்களோட சமூகத்தையும் பாதிச்சது. இதனால பாரம்பரிய சமூக அமைப்புகள் பெருசா சீர்குலைஞ்சதா ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சாங்க. இருந்தாலும் பிரிங்கீர் மக்களோட கலாச்சார பாரம்பரியம் முழுமையா மறைஞ்சு போகலைங்க. அவங்களோட சந்ததியினர் இன்னைக்கு தங்களோட முன்னோர்களோட வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நிலங்களுடனான உறவை பாதுகாக்க முயற்சி செஞ்சிட்டு வராங்க. பிரிங்கீர் மக்களோட கதை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தோட அறிவையும் பாரம்பரியத்தையும் உறுதியையும் நமக்கு நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவ வேணீர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ

ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து இருப்பாங்க. தினமுமே ஒரு அசாத்தியமான மனிதரோட கதையை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதரோட கதையை தான் சொல்ல போகிறேன். நம்ம நிறைய பேருக்கு காடு, மலை, அருவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த காடுகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர், அவரை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பேரறிஞர் மாதவ் காட்கே இந்தியாவோட மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாருங்க. இயற்கையோடு வாழ்ந்த ஒரு உண்மையான ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். இயற்கையின் பாதுகாவலன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இவரை சொல்கிறாங்க. 1942 புனேவில் தான் மாதவ் காட்கில் பிறக்கிறாருங்க. அவரோட அப்பா தனஞ்சய காட்கில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார மேதையாக இருக்கிறார். ஆனால் மாதவ் காட்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை விட வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள், செடிகள் இதுதான் ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்குங்க. அந்த மரங்களும் அந்த மரங்களில் உட்கார்ற பறவைகளும் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக வந்து இருந்திருக்குதுங்க. அதனால் அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விளையாடுவாங்க இல்லைங்களா, சின்ன குழந்தைங்க பொம்மைகளை வச்சு விளையாடுவாங்க. ஆனால் மாதவ் காட்கில் பறவைகளோட சத்தத்தை வந்து கவனிப்பார், பூச்சிகள் எப்படி நகருதுன்னு பார்ப்பார். அவரோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு தடுத்து நிறுத்தலைங்க. என் பையன் பெரிய ஆளாக வருவான்னு அவரை ஊக்கப்படுத்திருக்கிறாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒரு மனிதரோட வாழ்க்கையை கதையாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு மாதவ் காட்கில் அவரோட ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இந்தியாவில் ரொம்ப உயர்ந்த நிறுவனங்களில் அவர் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்து போகிறாருங்க. அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே PhD வந்து முடிக்கிறாருங்க. அவர் நினச்சிருந்தா அமெரிக்காவிலே அவரோட வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். அதாவது அமெரிக்காவில் ஒரு நல்ல சம்பளம், ஏசி ரூம் அப்படின்னு அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரோட முழு மனசு, அவரோட மனசு முழுக்க இந்தியாவோட காடுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையும் தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னோட அறிவு என் நாட்டுக்காக தான் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராங்கங்க மாதவ் காட்கில். பெங்களூரில் இருக்கிற இந்திய அறிவியல் கழகத்தில் IISc சேர்ந்து சுற்றுச்சூழல் அறிவியல் மையத்தை உருவாக்கினார். அங்கிருந்து தான் அவருடைய அந்த உண்மையான பயணம் ஆரம்பமாகுதுங்க. விஞ்ஞானினா லேபில் மட்டும் உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சவர் மாதவ் காட்கில். இவரோட ஜீப்பை எடுத்துக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட கிராமங்களுக்கு கிளம்பி போவார். அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், விவசாயிகள் கூடவே தங்குவார். ஏன்னா காட்டை பற்றி புத்தகங்கள் சொல்கிறத விட அங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் நல்லா தெரியும்னு அவர் நினச்சார். அங்கேருந்து பாரம்பரிய அறிவை அவர் வந்து வளர்த்துக்கிட்டாருங்க. யானைகள் எப்படி வாழும், மூங்கில்கள் எப்படி வளரும்னு தெரிஞ்சுக்கிட்டார். தொடர்ந்து இவரோட பயணக்கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஆன்மா அப்படின்னு எல்லாருமே புகழ்வாங்க. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னா 2010 இந்திய அரசாங்கமே இவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாதவ் காட்கில் ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் ஆராய்ஞ்சி ஒரு அறிக்கை

கொடுக்கிறார். அதுதான் உலக புகழ் பெற்ற காட்கில் அறிக்கை. அவர் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பேராசைக்காக காடுகளை அழிக்கிறோம், குவாரிகளை வைக்கிறோம், பெரிய ரிசார்ட்கள் கட்டுறோம், இதையெல்லாம் இப்போவே நிறுத்தலை அப்படின்னா இயற்கை நமக்கு பெரிய பாடம் புகட்டும் அப்படின்னு அவர் வந்து சொன்னாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான், கப்பலே கவுந்து போச்சா, கன்னத்துல கை வச்சு உட்காந்து இருக்க?
4: டேய், நானே பல்லு வலியில படாத பாடுபட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற வந்து வெறுப்பேத்துறியா? என்ன
3: என்ன மச்சான் கோபமா பேசுற?
4: டேய், இப்ப நான் இருக்க நிலைமையில நான் சந்தோஷமா பேசினாலே அப்படிதான்டா தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றா?
3: மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு தெரியுமா?
4: என்னடா
3: பல்லுதான்டா காரணம்.
5: ஐயோ ராமா,

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். வெல்கம் பேக். யாரோட ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா மாதவ் காட்கில் அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இந்தியா வந்த ஒரு ஸ்டார்டிங் டைமில், அதாவது உலகத்தோட டாப் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி மேத்தமெட்டிக்ஸ் மாடலிங் பண்ணின ஒரு விஞ்ஞானி இவர். இவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உத்தரா கன்னடா காடுகளில் தங்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்த ஒரு பழங்குடி வேட்டைக்காரர் அவரை கூட கூட்டிக்கிட்டு காட்டெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்கார். அப்போ ஒரு மரத்தை காட்டி மாதவ் காட்கில் அந்த கூட வந்த அவர்கிட்ட ஏதோ ஒரு அறிவியல் சந்தேகத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதர் மாதவ் காட்கில் அவர்களை வந்து பார்த்துட்டு ரொம்ப யதார்த்தமாக காட்டோட ரகசியங்களை வச்சு ஒரு பதில் சொன்னார். அதை கேட்டு காட்கில் அவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அந்த ஒரு பதிலை கண்டுபிடிக்க அமெரிக்காவில் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரால் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ காட்கில் வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நான் ஹார்வர்டில் படித்த அத்தனை படிப்பும் இந்த காட்டோட மனிதர்கள் வச்சிருக்கிற பாரம்பரிய அறிவுக்கு முன்னாடி ரொம்ப தூசு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வார்த்தை இது. அவர் வந்து ரொம்ப பல கம்ப்யூட்டர்களை பார்த்தவர், பல நாடுகளில் பயணித்தவர். அவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி காட்டு யானைகள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனால் காட்கள் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யானைகள்னால் ரொம்ப உயிர். அவரோட இளம் வயதில் காடுகளில் யானைகளோட நடமாட்டத்தை அதோடய குணங்களை ஆராயறதுக்காகவே பல மாதங்கள் காட்டிலேயே இருந்திருக்கிறார். யானைகள் எப்படி குடும்பமாக வாழுது, அதுங்க எப்படி தங்களுக்காக வந்து பேசிக்குது, காட்டை எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டை உருவாக்குறதுல யானைகளோட பங்கு என்ன

உலகத்துக்கு புரிய வச்சவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு முறை காட்டுக்குள்ள போகும்போது இவருக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டு யானை வந்து நின்றுச்சு. கூட வந்தவங்க எல்லாமே பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் காட்கள் அமைதியாக அந்த யானையோட கண்ணை பார்த்து நின்னார். ஏன்னா நம்ம காட்டுக்கு துரோகம் பண்ணாத வரை காட்டோட விலங்குகள் நமக்கு துரோகம் பண்ணாதுங்கிறத அவர் வந்து புரிஞ்சிருந்தார். அது அவருடைய நம்பிக்கையும் கூட. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மாதவ் காட்கில் அப்படின்னு அவரோட ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் அவருடைய ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவர் அங்கேயே வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காடுகளும் காடுகளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒன்றாக இருந்தது. இது சார்ந்து ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவரோட ஒரு பணியை ஆரம்பித்தாருங்க. அதாவது காட்கில் செஞ்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தேவ காடுகள் அப்படின்ற ஒரு விஷயம். மகாராஷ்டிரா கோவா காடுகளில் அவர் வந்து போகும்போது காட்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறார். சில குறிப்பிட்ட காட்டு பகுதிகளில் மட்டும் அவங்க இருக்கிற கிராம மக்கள், இது சாமி காடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு குச்சியை கூட உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஒரு சாமி மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத அவர் வந்து பார்க்குறாரு.

இப்போ நம்ம ஊரில் எல்லாருமே எல்லை சாமி ஐயனார் சாமி அப்படின்னு வழிபடுற மாதிரி அங்கே வந்து அது மாதிரி வழிபட்டுட்டு இருந்தாங்க. மற்ற விஞ்ஞானிகள் வந்து இதை ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் மாதவ காட்கள் அவரும் வந்து ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து இது மூட நம்பிக்கை இல்லை, காட்டை அழிக்காமல் காப்பாற்ற நம்ம முன்னோர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்ச ஒரு ஆன்மீக கேடயம் இது அப்படின்னு வந்து அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறாருங்க. தேவ காடுகளில் தான் உலகத்திலே அரிய வகை மூலிகளும் அழிய போகிற தாவரங்களும் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது அது வந்து ஒரு எல்லாருமே மூடநம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அங்கே அப்படி பாதுகாக்கப்படுற அந்த காடுகளில் தான் ரொம்ப அரிய வகை மூலிகைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் அழிஞ்சு போன தாவரங்கள் இன்னும் அந்த ஒரு காடுகளில் ரொம்ப பத்திரமாக இருக்குது அப்படின்னும் அவர் வந்து குறிப்பிட்டுறாருங்க. உண்மையிலேயே இவருடைய அந்த ஒரு பங்கு அந்த காடுகளுக்கும் அந்த காடை சுற்றி வாழ்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கை எல்லாமே அந்த காடுகள் காடுகள் சுற்றி இருக்கிற மக்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும், காடுகளில் இருக்கிற யானைகள் அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மையாக வந்து இருக்கணும், காடுகள்னால மக்களுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, மக்கள்னால காடுகளுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டே

இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு காட்கில் அவங்களுடைய மாதவ் காட்கில் அவருடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே லேப்டாப் மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் 1970களோட தொடக்கத்தில் இந்தியாவுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது ரொம்ப ஒரு புதுசு. அப்போ அமெரிக்காவில் இருந்து வந்த காட்கில் இந்தியாவிலே முதன் முதலாக காடுகள் அதுக்கப்புறம் விலங்குகளோட கணக்கெடுப்புக்காக கம்ப்யூட்டர் டேட்டாவை வந்து பயன்படுத்துகிறாருங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டோட முதுகலை காடுகளில் இருக்கிற யானைகள் அதற்கப்புறம் தாவரங்களை கணக்கெடுக்க அந்த காலத்து கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெட்டி கணக்காக இருந்த கம்ப்யூட்டரை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு காட்டுக்குள்ளாரியே வந்து வந்தாருங்க. மற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே எதுக்குப்பா கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும்போது, இனிமேல் உலகத்தையே ஆளப்போகிறது டேட்டா தான்னு அன்னைக்கே கணிச்சு டிஜிட்டல் முறைப்படி இந்திய காடுகளை மேப் பண்ணின ஒரு மனிதர் மாதவ் காட்கில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவர் காடுகள் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பிணைப்பு அவர் அதெல்லாம் பண்ண வச்சுருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு த்ரில்லிங்கான அனுபவங்களும் காடுகளில் அவருக்கு வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கையிலையும் காதல் அப்படின்றது இருந்திருக்கு. அவரோட கல்லூரி காலத்தில் சுலேச்சனா அப்படின்ற பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அவங்களுமே ஒரு விஞ்ஞானி தான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகளை ஒன்றா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நிறைய காடுகள் மலைகள் அந்த இடங்களில் வாழ்கிற உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் எப்படி வாழுது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அதாவது அவங்க காதலித்து அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாருங்க. காட்களோட இந்த ஒரு பயணத்தில் அவரோட காதல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்களும் இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உண்மையிலே இவர் வந்து அந்த காடுகள் மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறை, காடுகள் பக்கத்தில் இருக்கிற மக்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறை, அதனால தான் இவரை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆன்மா அப்படின்னு இவரை வந்து புகழ்கிறாங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.